நேரம் 5:45. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 25 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 8 தேதி வெள்ளிக்கிழமை. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

0: பகை குணம் உடையவர் நண்பரை போல நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக முற்பட்டாலும் அவரின் போலித்தனம் விரைவில் வெளிப்பட்டுவிடும். குறள் எண் 826 அதிகாரம் கூடா நட்பு.
1: நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும்.
0: பகை குணம் உடையவர் நண்பரை போல நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக முற்பட்டாலும் அவரின் போலித்தனம் விரைவில் வெளிப்பட்டுவிடும். குறள் எண் 826 அதிகாரம் கூடா நட்பு.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச்சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்.
0: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இதமான இனிய காலை நேர வணக்கம். நேரம் 6:02. கேட்டுட்டிருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் உங்களோடு இணைந்திருக்கிறேன். இந்த 1 மணி நேரம் அழகான பக்தி பாடல்கள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் கமழ வருகின்றன. நிகழ்ச்சியின்

நேரம் 6:08 கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் சொற்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை, இறைவனே நம்மை தேடி வருவார். அழகான வரிகளோடு அடுத்த இணையவிருக்கும் இனிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கையும் உயரும் கோபுரமாக. நம்மை நாமே காதலிக்கும் போது காயங்கள் உண்டாவதில்லை. அற்புதமான வரிகளோடு 6:14 கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். தொடரும் அடுத்த இனிய பாடல் யு வி அரவிந்தா ஸ்ரீராம் இசையமைப்பில், பி செந்தில்குமார் வரிகளில், கே ஜே யேசுதாஸ் குரலில்.

உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு, தன்னம்பிக்கை வரும். இந்த அழகிய வார்த்தைகளோடு பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:20 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4. இனிய காலை வேளையில் இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் தொடரும் இனிய பாடல் கே. வீரமணி இசையமைப்பில், கே. சோமு வரிகளில், பி. சுசிலா குரலில்.

ஸ்வர்ணலதாவினுடைய குரலில் இந்த பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் 6:29 நிமிடத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM 101.4. அடுத்து தொடரவிருக்கும் பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில்.

எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை எதிர்கொள்வதே மேல். மதிகொண்டு முயற்சித்தால் விதி என்று ஏதுமில்லை இங்கு. நேரம் 6:35 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் இயேசு வர வேண்டும் என்று தொடங்கும் பாடல்.

உன்னில் தயக்கம் இருக்கும் வரை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிமிர்ந்து நில், துணிந்து செல், வெற்றி உணதே. 6:40 கேட்டு பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தேத்ரு ராஜா இசையமைப்பில் நாகூர் சலீம் வரிகளில் காயல் ஏ ஆர் ஷேக் முகமது குரலில் இதோ.

0: நேரம் 6:45. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பெறத்திற்கு வழிவகுக்கும் எனவும் அதை அனுமதிக்க முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும் மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு

கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன், தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரி

0: காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஐயம் இருப்பின் தேர்வர்கள் 14417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 14416-14417 என்ற உதவி எண்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின் விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கழக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது.

0: டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 முடிவில் 6 இழப்பிற்கு 203 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 5 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்வது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நெதர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த நாட்டின் மக்கள் தொகை சுமார் 1,70,00,000 கிராங்க. அங்கு மக்கள் வைத்திருக்கும் சைக்கிள்களின் எண்ணிக்கை 2,30,00,000. மக்கள் தொகையை விட சைக்கிள்களின் எண்ணிக்கை அதிகம். அந்நாட்டு மக்கள் சைக்கிள் பிரியர்கள். அந்த நாட்டின் பிரதமர் கூட வானிலை அனுமதிக்கும் போது நாடாளுமன்றத்துக்கு சைக்கிள்லேயே பயணிப்பாராம். நெதர்லாந்து நாட்டில் மொத்தம் 35,000 நீளத்துக்கு சைக்கிள் பாதையே தனியா இருக்குன்னா பாத்துக்குங்க. இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரை முடிஞ்சவங்கள்லாம் சைக்கிளை பயன்படுத்துறாங்க. அதனால நீரிழிவு நோய், இதய நோய் போன்றவற்றின் தாக்குதல் அங்கு குறைவு. சைக்கிள் பயணம் காரணமா ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாட்டில் 6,000 இறப்புகள் தடுக்கப்படுதான். 4-சக்கர 2-சக்கர வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு பதிலா மிதிவண்டி சைக்கிளை உபயோகப்படுத்துறதுனால நம்ம நாட்டு மதிப்புக்கு ஓராண்டுக்கு 142 கோடி ரூபாய் மிச்சமாகுதுன்னு கணக்கிட்டு இருக்காங்க. செந்தில்குமார் சார், உங்க வீட்டுல சைக்கிள் இருக்கா? பெரும்பாலானவர்களின் வீட்டுல சைக்கிள் இல்லாமத்தான் இருக்கு. அப்படியே வச்சிருக்கிறவங்களும் அதை பயன்படுத்துறது மிக மிக குறைவுதான். 2-சக்கர வாகனங்கள் 4-சக்கர வாகனங்களின் பெருக்கம் காரணமா சைக்கிள் பயணம் பாதுகாப்பா இல்லைன்னு மக்கள் கருதுறாங்க. நெதர்லாந்து நாடு மாதிரி நம்ம நாட்டிலையும் மிதிவண்டிகளுக்குன்னு தனி பாதை இருந்தா நல்லா தான் இருக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இருக்கிற சாலைகள்ல சைக்கிள் மிதிவண்டி இருக்கிறவங்க கொஞ்சம் பயன்படுத்தலாம். அது அவர்களுக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. பாருங்க, ஒரு 30-40 முன்னால நமது தலைநகர் புதுடில்லியில வெயிலும் மழையும் குளிரும் பனியும் ஒரு வகையான வெள்ளந்தித்தனமா இருந்தது. அப்பவே வாகனங்களின் புகை கண்ணுல எரிச்சலை வரவழைச்சுதான். இப்போதைய நிலைமையை பத்தி நம்ம கடுதாசில எழுதணுமா? அதோட அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல ஒரு வகையான சின்ன பூச்சிகள் அண்டை மாநிலங்களிலிருந்து பறந்து வந்து டெல்லி மக்களின் அன்றாட வாழ்க்கைய சிரமப்படுத்துமா? அப்பவே அதே போல டீசல் புகை, தொழிற்சாலைகளின் புகை மக்களுக்கு சங்கடத்தை கொடுத்துச்சான். ஆனா நாள் ஆக அந்த வாழ்க்கை பழகிடுச்சு மக்களுக்கு. இப்போ இந்த சிரமம் மற்ற நகரங்களுக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு சில வசதி வாய்ப்புகள் வேணும்னா ஒரு சில சிரமங்களை அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லைங்களா? ஆனா எதற்கும் ஓர் எல்லை உண்டு. எல்லை மீறினதுனால தலைநகர் புதுடில்லியில டீசல் பேருந்துகள் வாடகை வாகனங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து CNG வாயு பயன்பாட்டுக்கு வந்தது. இதன் காரணமா புதுடில்லியில காற்று மாசு பெருமளவுல குறைஞ்சிருக்கு. செந்தில்குமார் சார், புதுடில்லி மாசுபாட்டுக்கு அண்டை மாநிலங்கள்ல பயிர் கழிவுகளை விவசாயிகள் எரிப்பதும் இன்னொரு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி மாசுபாடு காரணமா கண் எரிச்சல், வறட்டு இருமல், தொண்டையில் கமரல் ஏற்படுது, இரவுல தூக்கமின்மை, இருமல்லாம் உண்டாகுது. இப்படி பல சிரமங்கள் வந்தாலும் நகர்ப்புற வாழ்க்கையை விட முடியாம பலரும் இருக்கிறாங்க. இந்த கடுதாசியில புதுடில்லி நமது தலைநகர ஓர் உதாரணமா நாம எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இது போல

0: பல மாநகரங்கள் இருக்கின்றன. நமது மாநிலத்துல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை எல்லாம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதது இருக்கும் அளவுக்கு காற்று மாசுபாட்டை சந்தித்து தான் வருகின்றன. இதற்கு தனி மனித வாழ்க்கை முறையும் ஒரு காரணம். கட்டுப்பாட்டோட வாழணும், வளரணும். கட்டுப்பாடுங்கிறது நமக்கு நாமே விதித்துக் கொள்ளணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

அன்பனையர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 7:01 ஆயிட்டிருக்கீங்க. சென்னை 101.4 காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கிறேங்க. அல்டிமேட் ஆன மெலோடியான சாங்ஸ் எல்லாருமே உண்டு, உங்களை அப்படி கட்டி அணைச்சு நிறைய கவிதைகளோட நிறைய உணர்வுகளோட கலக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். காலையில் எந்திரிச்சு ஒரு 4:30 எந்திரிச்சு அப்படியே வெளியில் வந்து பார்க்கும்போது அடாடாடாடா என்ன வெதர், என்ன ஒரு சில் கூல் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் லேசான மழை, லேசான தூரல் வந்திருக்கு, ரோடெல்லாம் நனைஞ்சி எல்லாமே அப்படியே ஒரு சில்லுன்னு இருந்துச்சு பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது இன்னும் பயங்கரமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இப்போவும் அந்த ஈரம் அப்படியே கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ இதுக்கு நடுவில் இதமான பாடல்கள், இதய மொழியான பாடல்கள் வந்து உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்த மாதிரி செம்ம ஃபீல் குள்ளே நம்ம போகலாமா? நிகழ்ச்சியுடைய தொடக்க பாடலாம் மேகா திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையமைப்பில் அனிதாவோட குரல்ல அல்டிமேட்டான சாங் இதை உங்களோட தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுலே.

கனவுகள் பூக்கும் நேரம் இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும் கரெக்டாக அப்படின்னு சொன்னால் அதிகாலை நேரம் அப்படிங்கிறது தான் வந்து கனவுகள். அப்படியே ரகரகமாக வகை வகையாக அப்படியே எந்தெந்த உலகத்துக்கும் நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். சப்ரியான ஒரு உணர்வுகள் கனவுகள் பூக்கும் நேரத்தில் சூப்பரான ஒரு பாடல் வர காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த பாடல் 7:07 கடந்து ஓடிக்கிட்டு இருக்கிற வேலையில கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். இந்த பாடல் இளையராஜாவோட இசையமைப்புல வாலியோட வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா பர்ன்ஸ்ல இணைந்த பாடிய பாடல் தான் அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். நான் சொன்னதே சட்டம் திரைப்படத்திலிருந்து இதோ தொடர்ந்து கிளங்குது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுலே.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: காலை நேர கனவு அப்படியே அரை தூக்கத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கும் போது இப்படியான பாடல்களை போட்டீங்கன்னா இன்னும் எப்படிங்க என்னால எந்திரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான உங்களோட மனநிலை எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா பாடல்கள் அவ்வளவு இனிமையானது, கண்டிப்பா அந்த ஃபீல்ட்ல இருந்து வெளியில வரவே கூடாது, அதுலயே டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இந்த நேரம் 7:13 கடந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. சூப்பர். எல்லாருமே ஒரு வணக்கத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லை போயிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மூச்சுக்கு 300 வாட்டி, வணக்கம் தலைவா, வணக்கம் தோழா, வணக்கம் நண்பா, வணக்கம் தோழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, அடுத்த பாடலும் கூட இன்னும் சூப்பரான ஒரு இதமான பாடல் தாங்க உங்களை கட்டி அணைக்க வர காத்துக்கிட்டு இருக்கு. ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்துல இருந்து இந்த பாடல், காலை நேர ராகமே அப்படின்னு, இளையராஜாவோட இசையமைப்புல சித்ராவோட குரல்ல. இதோ தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே இசை மதுளை.

உற்சாகமான காலை பொழுது நேரம் 7:18 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். ரொம்ப இனிமையான பாடல்கள், அருமையான பாடல்களை வழங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலோட தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கேட்கும்போது அப்படியே புல்லரிக்குதுப்பா இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் கேட்கும்போது, அதுவும் மார்னிங் டைம்ல, அதுவும் இன்னைக்கு சென்னையோட வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு போது ஜில்குள்ளே

சான மழை வந்து போயிருக்குங்க, தூறல் வந்து போயிருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, இதோட சேர்ந்து இந்த தட்ப வெப்பநிலைகளோட சேர்ந்து நம்ம இந்த பாடல்கள் கேட்கும்போது உண்மையாவே உடல் வெப்பநிலை ஒரு மாதிரி மாறுதுல்ல. நம்மளுக்கு வந்து ஒரு மூட் செட் பண்ணணுங்க, நமக்கு வந்து ஒரு மனநிலை வந்து செட் பண்ணணும். காலையிலேயே வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லா, நல்ல எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப ஒரு தெளிந்த ஒரு குளம் மாதிரி, ஏரி மாதிரி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகான சிந்தனைகள் எல்லாம் தோணும், ரொம்ப அன்பான வார்த்தைகள் எல்லாம் வெளியில வரும், எல்லாருக்கிட்டையும் அன்பு பாசம் நேசத்தை வந்து அப்படியே வீசுவோம் இல்லையா. பூக்கள் மனம் வீசுற மாதிரி நம்ம மனம் மனம் வீசும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான இந்த ஃபீலோட அடுத்த பாடல் உங்களுக்காக தலைவாசல் படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருக்கு. பாலபாரதி இசையமைப்பில் வாலியோட வரிகளில் எஸ் ஜானகி குரலில் இந்த பாடல் அதிகாலை காற்று. எஸ், இது கொஞ்சம் அப்படியே சைக்கிள் அப்படியே டிராவல் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு பாடல். தொடர்ந்து கேளுங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுளை.

சும்மா வீசிக்கிட்டு இருக்கிற காத்து சும்மா எல்லாம் வீசக்கூடாது. நான் சொல்றதை எடுத்துட்டு போய் அங்க சொல்லு, அங்க சொல்றதை எடுத்து வந்து இங்க சொல்லு அப்படின்னு காலையிலேயே தூத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. நேரம் 7:24 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, சிட்டா பறந்துகிட்டு இருக்கு, நேரத்தை கையிலேயே பிடிக்க முடியல. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4. வணக்கம் சென்னை. நம்பிக்கை உள்ளவர்கள், தன்னம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு யாராக இருந்தாலுமே கூட காலையில ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து காலையில எழுந்த உடனே நான் இதெல்லாம் பண்ணணும்னாதான் அந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் வச்சிருப்பீங்களே, அதெல்லாம் தவறாம செய்யுங்க. ஒருவேளை செய்ய முடியல அப்படின்னாலும் அதை பத்திலாம் கவலைப்படாது. அதனாலயே எனக்கு மூட் அப்செட் ஆயிடுச்சுங்க போங்க, இந்த நாளே வந்து எனக்கு பேட் டே அப்படின்னாலும் சொல்லப்படாது. குட் டே, குட் டே, நல்ல நாள், நல்ல நாள் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, எஸ் அடுத்த பாடல் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து அல்டிமேட்டான ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இளையராஜாவோட இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் குரல்ல இதோ தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
0: சைபால்.
2: ஒருத்தர் ஓடி வந்தார். இன்னொருத்தரை பார்த்து, சார் உங்க சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமா கொண்டுட்டு போங்கன்னார். சார் இதை பத்திரமா கொண்டு போகிறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளாக நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டுது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாகவே நினச்சி தள்ளிட்டு போட்டால் என்ன பண்ணுறது? எது எதை நம்முடையதாக நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. சில பேர் ஆஃபீஸையே வீடாக நினச்சி விடுறது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆஃபீஸாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இவர் ஆஃபீஸராக நடந்துக்க முடியறதில்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே. ஆஃபீஸ் வேலை வேறு, சொந்த வேலை வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானாக இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமாக வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பயண மாளிகை, அங்கே தங்கிவிட்டார். ராத்திரி அங்கே தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படித்து பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட் கேஸை திறந்தார். அதிலிருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ன்றாராம். இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சாக சொல்லி பார்த்தேன். அவங்களால் இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவை தான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை. தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில் அரசு பணியில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆஃபீஸ் வேறு வீடு வேறேன்னு நினைக்கிறதில்ல, அவ்வளோ உரிமை. ஒருத்தர் அப்படி தான், அவருக்கு அவசரமாக 5000 ரூபா தேவைப்பட்டது, ஆஃபீஸ் பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டுது, ஆப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்கிறார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோடய ஆஃபீஸாக நினைக்கிறேன், அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடி வச்சு விடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டுது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் ஆஃபீஸ் வேறு வீடு வேறு அப்படின்னு நினைக்கிறதில்ல, அது என்னோடய சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர்

0: தீர்ப்பு வழங்கினார். உங்கள் சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குறேன். நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் சுபாவப்படி வீடு வேற ஜெயில் வேறன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம்.
1: முகத்தில் பருவா சைபா
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். இன்று ஒரு தகவல் ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க அடடா எத்தனை விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கிறது கடைசியா சொன்னாரு பாருங்க. நீங்க சிறைச்சாலையும் இப்படிதான் நினைப்பீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேர்களை நேரம் சரியாக 7:34 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த நிகழ்ச்சி. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் தான் பேசிட்டு இருக்கேன். செம்மையான பாடல்கள் அப்படியே கொஞ்சம் பின்னால போயிட்டு இதை கோயில் அப்படின்னு எல்லாம் நிறைய பாடல்களை நம்ம கேட்டு முடிச்சோம் இல்லையா. இப்ப அப்படியே கொஞ்சம் நியூ வேர்ஷனா வரப்போற இந்த அரை மணி நேரம் சூப்பரான பாடல்கள் உங்களோட. அந்த வகையில் இப்ப கேட்க போற பாடல் மதராசி திரைப்படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்குங்க, தங்கப்பூவே. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில் விவேக் வரிகள்ல ரவி ஜி பாடியிருக்கிற பாடல் இதோ உங்களோட. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சர் தங்க

தங்க பூவே எத்தனை வாட்டி பாடினாலும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க தங்க பூவே. ஆமாங்க, ஒரு பருவத்தில் வந்து நிறைய பேரை பார்க்குறவங்களாம் சும்மா ரொம்ப கியூட்டுங்க, ஸோ பியூட்டிஃபுல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க பூவேன்னு பாடிக்கிட்டு இருப்போம். ஆஃப்டர் த மேரேஜ் லைஃப் ஒரே ஒரு தங்க பூ தான், ஒத்த ரோசை அவ்வளோதான் போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். 7:39 நிமிடத்துக்கு கேட்டுருக்கீங்க, வணக்கம் சென்னை, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். அல்டிமேட்டான சாங் வழங்கிக்கிட்டே இருக்கேன். அடுத்த பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து செம்மையான ஒரு பாடல், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல, அறிவோட வரிகள்ல சுப்லாஷினி தனுஷ் ஜி வி பிரகாஷ்குமார் இணைந்து பாடிய பாடல். ஏதோ உங்களோட தொடர்ந்து கேளுங்க, ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுலை.

101.4ல வணக்கம் சென்னை. மார்னிங் டைம் ரொம்ப ஃபீல்ஃபுல்லாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக எழுந்திக்கணும். எழுந்துக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து படப்பட படப்பட வெடிக்கக்கூடாது, ரொம்ப ஜாலியாக அப்படி லைட்டாக அப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கணும். சூப்பர். இந்த மார்னிங் டைம் ரொம்ப வைப்படுற மாதிரி சூப்பரான மெலோடி சாங்ஸ், ரொம்ப இதமான பாடல்கள், அப்படியே மென்மையான பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த பாடலும் கூட சூப்பரான ஒரு பாடல் தான், ப்ளூ ஸ்டார் படத்துலேருந்து வர காத்துக்கிட்டு இருங்க. ரயிலை தள்ளும் மேகமே, என்ன வரிகள்ங்க, ரயிலை தள்ளும் மேகமே அப்படின்னு சொல்லும்போது, ரயில் அப்படிங்கிறது வந்து இவர் தானா கதாநாயகன், ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பாரா, ரொம்ப பலமாக இருப்பாராம், அதையே தள்ளக்கூடிய ஒரு மென்மையான மேகம், மேகம் எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு தெரியுமில, அவ்வளோ மென்மையான பூவே மேகமே, என்ன எவ்வளோ பெரிய ஆளு நான், எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் ரயில், என்னையே தள்ளி விட்டு போயிடுறியே, இதான் பவர் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாப்புல. அறிவு கோவிந்த் வசந்தா இசையமைப்பில், அறிவோட வரிகளில் அறிவு மற்றும் கரிஷ்மா இணைந்த படியே இந்த பாடல். இதோ உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்கெல்லாமே சம்மதுளே.

இதுல இன்னொரு வரியை வந்து நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, ரயிலை தள்ளும் மேகமே அப்படின் போது கண்டிப்பா வந்து பெண்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அவ்வளவு பெரிய ரயிலே கூட லைட்ஸ் அப்படி தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களோட கான்பிடன்ட், அவங்களோட தன்னம்பிக்கை, அவங்களோட பலத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் சூப்பரான பாடல். 7:48 ஆயிட்டு இருக்குங்க, சிட்டா பறந்துருக்கு நேரத்தில் கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. பாடல் வந்து சூப்பரான ஒரு இன்னொரு பாடலுங்க, அமரன் படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருங்க. ஹே மின்னலே, ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையமைப்புல கார்த்திக் நேதா வரிகள்ல ஹரிச்சரண் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்தபடி இந்த பாடல் இதோ உங்கள் மடியில் தமிழ காத்துக்கிட்டு இருங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்களை மீசமத்தோடு. காலையில ஒத்தரோசா எடுத்துக்கிட்டு மின்னலேன்னு ஓடிடக்கூடாது.

0: Rainbow F Beauty on the Polinale in the Ella Mesa Madole.
1: மென்மையான மின்னல் அடிச்சு விட்டு போன மாதிரி இருக்குங்க அந்த பாடல் கேட்டு முடிச்ச உடனே. எஸ் டைம் சரியா 7:53 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. காலையிலே இப்படி சூப்பரான பாடல்கள்லாம் கேட்கும்போது எனக்கும் உள்ள பயங்கரமான ஃபீல் ஆகிட்டு இருக்குங்க. சூப்பராக ஜாலியாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாகவே இருக்கும். அதில் வரும் பாருங்கள் ஸ்னேகமோ நேசமோ காதலோ அப்படின்னு எல்லாம் வரும்ல, அது ஒரு பருவங்க. அந்த பருவத்தில் வந்து உண்மையாகவே வந்து மாறி மாறி நம்ம பேசி பழகும்போது ஒரு நட்பாக ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இந்த உலகமே வந்து பயங்கரமாக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். புயலாக இருக்கும், காற்று மழையாக இருக்கும், எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படி எதிரில் மட்டும் நின்றுட்டு இருந்தால் போதும், ஹாய் ஹாய் அப்படின்னு போய்கிட்டே இருக்குல்ல. நான் எதாவது சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். சுகமான விஷயங்களுங்க, அது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல், நமக்கு பாதிப்பு இல்லாமல், மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல், எதிரில் அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் சூப்பரான ஒரு அன்பு பாசம் நேசத்தை அப்படியே கொடுத்து பரிமாறிக்கிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கங்க. அந்த உலகமே வந்து ரொம்ப அழகையெல்லாம் இருக்குன்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதை ரசித்து கொண்டாடணும் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையை தவிர விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து சொல்லுவேன். எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு படம் தக் லைஃப் படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடலுங்க. சிங்கிச்சான் சிங்கு சிங்கு சான் சிங்கு சான் சிங்கு சிங்கு சான்.

பெண்டாட்டிக்கு சின்னதா சளி பிடிச்சா கூட எங்க வீட்டுக்காரர் வெளியில புலி வீட்டுல எலி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாருன்னு சொல்றது தாங்க இந்த பாட்டு. வேற மாதிரி என்னென்னவோ சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா போகப்பா அளப்புற தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கணவன்மார்களும் குமுறுக்கிற ஒரு நிலை மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி. மற்ற எனி ஹவு இன்னைக்கு வந்து பிராக்டிகலா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி, எல்லாருமே ரெண்டு பேருமே ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சரிசமமா வேலைக்கு போறோம், சரிசமமா படிக்கிறோம், சரிசமமா எல்லாத்திலயும் அதாவது பிசினஸ்ல இருந்து எல்லாத்திலயும் அப்படி போய் நிற்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டு வேலைகள் மட்டும் எனக்கு மட்டும் எழுதி வச்சாங்களா அப்படின்ற கேட்கிற குரல் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல லைட்டா இருக்கிற குரல் அப்படி போக போக வெயிட்டா மாறிடுது.

அப்புறம் வெயிட்டோ வெயிட் தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்மளா புரிஞ்சுக்கிட்டு நாசுக்கா நடந்துக்கிட்டு வச்சுக்கேன். இந்த பாட்டு வந்து அப்படியே ஜாலியாக விளையாடிக்கலாம், கணவன் மனைவிலாம் போட்டு ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கிச்சன்னு ஆடிக்கிட்டே இருக்கலாம். ஆல் ரைட், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ரெயின்போ எஃப்எம் 91.4 எங்க எல்லாமே இசமதுலே.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்ற மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

அன்புநேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:03 ஆயிட்டு இருக்குங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ், மீண்டும் உங்களுடைய நண்பர்கள் அன்பு சகோ சங்கர் போய் இருந்தாங்க இணைந்திருக்கிறேன். இந்த 1 மணி நேரமும் செம்மையான அல்டிமேட்டான இன்னும் கொஞ்சம் பெப்பியான சூப்பரான சாங்ஸ் கேட்க போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம இந்த பெப்பியான சாங்ஸ் மோடில் வந்து என்ன மாதிரியான கேட்டகரியில் கேட்க போகிறோம்னா, ஃபோக் சாங்ஸ் அப்படின்னு நாட்டுப்புற பாடல்கள் எடுத்து விட்டு சும்மா டுமுக்கிடுப்பா டுமுக்கிடுப்பான ஆட காத்துக்கிட்டு இருக்கீங்க. காலையில் வை

பண்ணுங்க, அப்பதாங்க இந்த நாள் இனிய நாளாக அமையும் அப்படின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு நல்லாவே புரியுது. அதன் காரணமாக இந்த பாடல்கள் வரிசை வந்துகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியோட தொடக்கப்படல அழகி படத்துல இருந்து குருவி குடஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா. இளையராஜாவோட இசையமைப்புல இந்த பாடல், இது உங்களோட தொடர்ந்து கிளங்குது ரெயின்போ FM 101.4 எங்கள் அமை சம்மதுளே.

0: குழினால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் சரியாக 8:09 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுருக்கீங்க ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ், குருவி குடஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா அப்படின்னு டக்கு பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சமையான கேட்டு முடிச்ச ஒரு பாடல். அடுத்த பாடலும் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஃபோக் சாங் தான் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கீங்க. காதல் கவிதை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையமைப்பில் இந்த பாடல் ஆலான நாள் முதல்ல யாரையும் நான் தொட்டேன் அது இல்லை மச்சா அப்படின்னு சூப்பரான ஒரு பாடலுங்க இது. ஏஸ், தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்கள் எல்லாமே இசை மதுளை.

0: Abhishek.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. BJP Central Observer for West Bengal Amit Shah to meet newly elected party MLAs in Kolkata to elect legislative leader today. Deadlock continues in Tamil Nadu over government formation as MLAs of VCK, CPI and CPIM to meet on lending support. President of Vietnam Tho Lam emphasizes India-Vietnam role in global supply chain and business forum in Mumbai. Commerce Minister Piyush Goyal reviews initiatives to strengthen India's position in global agriculture landscape. Saudi Arabia suspends US military access to its bases in airspace. And in IPL cricket, Lucknow Super Giants beat Royal Challengers Bengaluru by 9 runs using DLS method at the Ikana Stadium. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. ரஷ் ஆர் ரெயின்போ தொடர்ந்து கேட்கலாம். உள்ளே ரஷ்யா ரெயின்போ தொடர்ந்து கேட்கலாம். நிறைய பாடல்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கூட நிறைய ஃபோக்கான சாங்ஸ் எல்லாமே உங்களுக்காக இருக்கு. அதுக்கு முன்னாடி நாளேடுகளில் இன்று சில செய்திகள் உங்களுக்காக. சென்னை ரயில் கோட்டம் வெளியிட்ட அறிக்கையில் மின்சார ஸ்கூட்டர்களுக்கான பேட்டரிகளை மாற்றி சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி பெறுவதற்கான வசதி தனியார் பங்களிப்போடு ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டன. தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தில் இரண்டாம் கட்ட பணியாக ராஜகீழ்ப்பாக்கம் ஏரியில் ராஜகீழ்ப்பாக்கம் சந்திப்பு முதல் அகரம் தென் சந்திப்பு வரை 1442 மீட்டர் தூரத்திற்கு 6 வழி பாதை கொண்ட இருவழி மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த நாள பாதிப்புகளுடன் சிகிச்சைக்கு வந்த 2 பெண்களுக்கு உயர் சிகிச்சை வழங்கி மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெறவுள்ள போல் வால்ட் போட்டியில் தெற்கு ரயில்வே அலுவலரான வீராங்கனை பரணிக்கா இந்தியா சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2026 ஆண்டிற்கான சர்வதேச சுற்றுச்சூழல் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எஸ், இந்த செய்திகளோட இன்னும் நிறைய செய்திகள் எல்லாம் கூட உங்களுக்காக இருக்கும் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடியதை அப்படி டப்பு டுப்புன்னு கேட்ச் பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களுக்கும் அதை சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல், ரொம்ப கொண்டாட்டமான ஒரு பாடல், நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து வர காத்துட்ருங்க. எஸ், தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்க எல்லாமே சமதுலு.

ஆட்டம் பிடிச்சி முடிஞ்ச நேரம் 8:36 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுருக்கீங்க நெக்ஸ்ட் சாங் அதே வீட்டில் சாம பீட வர காத்துக்கிட்டு இருக்கு. ஹிப் ஹாப் தமிழ் இசையமைப்பில் இந்த பாடல் அரண்மனை 4 படத்திலிருந்து வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே இசை வந்து

இனி எல்லாமே தூளு.

அலைகிற பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:47 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. அடுத்ததா மோனிகா பாடல் வர காத்துக்கிட்டு இருக்கேன். கூலி படத்துல இருந்து எப்பப்பப்பா இந்த பாட்டு கேட்டு இந்த பாட்டுக்கு ஆட்டம் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. தாமதிக்கே வேணா நீங்க ஒரு ஆட்டம் போட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே இசமதுலே.

கைகாலெல்லாம் சும்மா தடமட தடமடன்னு ஆடிடுச்சுல இந்த பாட்டு. வைப் அப்படி பயங்கரமான ஒரு வைப்புங்க. 8:51 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. நெக்ஸ்ட் சாங் பராசக்தி நீபு திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வர காத்துக்கிட்டு இருக்கேன். ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல இந்த பாடல் தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுலே.

அடைக்கப்ப செம்மையான ஒரு பாட்டுங்க. நம்மளோட கல்லூரி கால வாழ்க்கையெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். கல்லூரி படிக்கும் போதெல்லாம் அப்படியே நான் தான் ஐயா வீர, நான் தான் ஐயா சூர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து நாட்டி நிரம்ப பிடிக்கிற மாதிரி பயங்கரமான பலத்தையெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. அது நல்ல விஷயத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தணும்னு வச்சுங்க, சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நேர்களை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு ரஷ் ஆர் ரெயின்போல நிகழ்ச்சி நிறைவு பாடலாம் என்ன பாடல் வச்சிருக்கீங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்மையான பாடல் தாங்க இதுவும் கூட. ராயன் படத்துலேருந்து வர காத்துட்டு இருக்கு. ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் தனுஷோட வரிகளில் குரலில் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க ஏ ஆர் ரஹ்மானோட சேர்த்து. எஸ் தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 கிழமை சம்மத்தோடு மீண்டும் 10:02 உங்களோடு கலக்கும் வரை நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துறேன்.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

உங்க எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறது ஆர்ஜே தமிழ்விழி. நம்ம காலையில எழுந்ததும் எந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறோமோ அதே மாதிரியான மனநிலை தான் நமக்கு இரவு போய் முடிகிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில எழுந்ததுமே ரொம்ப சோர்வா அப்படிலாம் இல்லாம உற்சாகமா ஏதாவது ஒரு துள்ளலான பாடல்களை கேட்டுட்டு, நம்ம ரெயின்போ 91.4 கேட்டீங்கன்னா கூட நம்ம துள்ளலான பாடல்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை கேட்டுட்டு அழகா வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில எந்த மாதிரியான விஷயங்களை வந்தாலும் அழகா ஃபேஸ் பண்ணக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு இந்த நாளை பயணிப்போம் அப்படின்ற ஒரு செய்தியையும் சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில உங்களுக்காக அழகான பாடல்கள்லாம் காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் மம்பட்டியான் திரைப்படத்துல இருந்து தமன்னோட இசையில நாமுத்துக்குமாரோட வரிகள்ல அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 இங்கெல்லாமே சமந்துள்ள

101.4 இனி எல்லாமே தூள. ஒரு அட்டகாசமான பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

9:14 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சி தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ ரிசல்ட் வர இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க, எதிர வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுல நிறைய மார்க் வாங்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க, இல்லை வராமலும் போகலாம், இல்லை கம்மி மார்க் வரும்னு நினைச்சவங்க அதிகமான மார்க்குகளும் வாங்கலாம். ஸோ எப்படிப்பட்ட மார்க் வந்தாலும் பரவாயில்ல, இந்த மார்க் அப்படின்றது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை தானே தவிர அது வாழ்க்கையே கிடையாது அப்படின்றத நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னும் போது நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மார்க் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்கன்னா கூட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அடுத்த முறை எழுதி பாஸ் பண்ணிக்கலாம், இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு

அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான பேச்சுக்களை மட்டும் பேசுங்க. ஸோ இவ்வளோ தான் எடுத்து நான் இன்னும் எதிர்பார்த்தனே அப்படின்லாம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம், ஏன்னா அவங்க இன்னும் முடிஞ்சிருவாங்க. 15 நிமிடம் ஆயிட்டு இருக்கும்போது நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கபிலனோட வரிகளில் வித்யாசாகர் இசையில் கேட்டு

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நம்மளோட உள்ளமும் எண்ணமும் ரொம்ப தெளிவாக உயர்வா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய செயல்களும் அதே மாதிரி உயர்வா இருக்கும். மற்றவங்களுடைய மத்தியில நம்மளும் உயர்வா இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அழகான கருத்தை சொல்லக்கூடிய வகையில தான் நம்ம நினைச்சா எந்த நேரத்துல வேணாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல நாளைக்கு போய் அவங்களோட பேசிக்கலாம், ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம், சண்டை போடுறோம் அப்படின்னு போது நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலம் கடந்து போறது அப்படின்றது, காலம் கடந்த எதுவுமே பயனற்றதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணிமிக்கிற நொடிக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு எனக்கு தெரியாது. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃபை வந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியா யாருக்கிடும் சண்டை போடாம பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோட எல்லாரையும் கடந்து போவோம். அந்த மாதிரியான வரிகளை சொல்ற மாதிரி ஒரு பாடல் தான் கபிலனோட வரிகளில் வர இருக்கு. வித்யாசாகர் இசையில கார்த்திக் சுஜாதா இவங்களும் சேர்ந்து பாடிக்கக்கூடிய பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து ஒரு குத்து சாங் தான் கேட்டு வந்தோம். 9:26 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 91.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான். ஸோ நம்ம என்ன வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு, இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடந்துகிட்டு போகும். ஸோ அதனால இந்த நிமிஷம் இந்த நேரம் என்ன நடந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத மட்டும் கரெக்டாக ஞாபகமாக இருங்க. ஹரிஹரனோட குரல்ல, நாமுத்துக்குமாரோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில, அயன் திரைப்படத்துல இருந்து அடுத்த பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

9:32 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 91.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான். நம்முடைய வாழ்க்கையினுடைய அழகான ஒரு பாடல் தான் அடுத்த பாடல், முத்து திரைப்படத்துல இருந்து வர இருக்கு. இந்த பாடல வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே வந்து நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கற மாதிரியான இருக்கும். வைரமுத்தோட வரிகள்ல தான் அந்த பாடல் வர இருக்கு. ஏ ரகுமான் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியன் முகும்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4.

0: 9:39 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான். சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பேரரசோட வரிகளில் வித்யாசாகர் இசையில் சிவபதிகாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.
1: அதிராத கொண்டையிலே

9:43 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தேவா எழுதி இசையமைத்து பாடிய பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

0: எதிரே தோன்றினால் திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:48 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் குட்டி திரைப்படத்திலிருந்து விவேகாவோட வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் பிரியா ஹேம ஹமேஷ் முகேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருங்கள்.
1: ஆஹா,

91.4 இங்க எல்லாமே தூளு. 9:54 ஆயிற்றுக்கு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஆதவன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல கேட்டிணைந்திருங்கள்.

மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: அருமையான பேருங்க.
1: முதல்ல எடுத்தது நம்ம கூட இருக்கிறவங்க யாரையாவது கலாய்ச்சிடணும், அப்புறம் தான் அடுத்தவங்க கிட்ட போனோம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்க பல்ஸ். ஓகே ரைட். நீங்க இப்ப இன்னும் முக்கியமான இன்னொரு நாள் என்ன தெரியுமா? இன்னைக்கு
1: முக்கியமான
0: பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு.
1: ரிசல்ட்? ஆமா கண்டிப்பா.
0: என்ன
1: பண்ணணும்
0: என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து அக்கறையா அவங்க இதெல்லாம் படிக்கணும், இவ்வளவு மார்க் எடுக்கணும், அப்படி இப்படி எல்லாம் வந்து எதிர்பார்க்கிறோமோ நினைச்சிருப்போம். சில பேர் வந்து ஒரு லிமிட்டை கூட தாண்டி கூட பிள்ளைகள் மேல வந்து திணிக்கிற மாதிரி எல்லாம் கூட நடந்திருக்காங்க. நம்ம சொல்லிதான் ஆகணும், பேசிதான் ஆகணும் அப்படின்னு போது, ஏன்னா குழந்தைகள் பிஞ்சு மனசுங்க, அவங்களுக்கு
1: என்ன மாதிரி
0: ஐயோ ஐயோ ஒத்த ரோசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அந்த பிஞ்சு மனசு அந்த குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் ஓகே, அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் மட்டுமே கிடையாது அப்படின்றது முக்கியம். ஆனா எஜுகேஷன் அவசியம்ன்றதையும் சொல்லிடுவோம்.
1: ஆமா கண்டிப்பா அது இருக்கு. இருந்தாலும் வந்து நான் உன்னை இவ்வளவு எதிர்பார்த்தனே அப்படின்னு சொன்னா அந்த பசங்களுடைய மனசு வந்து
0: ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு செய்கையும் ஒரு ஒரு அந்த பார்வையும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த விதமான நெகட்டிவான அப்ரோச் எதுவுமே குழந்தைங்க கிட்ட தயவு செஞ்சு வெளிப்படுத்தாதீங்க.
1: கூடுமான வரைக்கும் அவங்களா வந்து உங்ககிட்ட வேற ஒரு பக்கத்து வீடு எதிர் வீடுனா அவங்களா வந்து ரிசல்ட் சொல்றதுக்கு நீங்க கேட்காம இருக்கிறது நல்லது.
0: சந்தோஷம். ஒருவேளை அந்த வீட்டுல பிளஸ் டூ பையன் இருக்கிறான், பிளஸ் டூ கூட இருக்கு, எக்ஸாம் எழுதி இருக்க, ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்க வீட்டுல குழந்தைங்க இந்த பிளஸ் டூ லெவலுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் அவங்களை வந்து குதூகலத்தை படுத்துங்க. ஓ இவ்வளவு மார்க்கா சூப்பர்ப்பா.

0: ஏதாவது ஒரு அப்னார்மலான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ஜாலி பண்ணி போயிடே இருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா?
1: கண்டிப்பா
0: சூப்பர். நினைச்ச மாதிரி மார்க் வந்துருச்சு, நினைச்ச மாதிரி நான் அப்படியே அடுத்த லெவலுக்கு போறேன் அப்படின்னு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா வாழ்த்துக்கள் அவங்களுக்கு, நம்மளுடைய சார்பா கண்டிப்பா வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும்.
0: சூப்பர்.
1: நம்ம இந்த ஒரு மணி நேரம் என்ன பண்ண போறோம்?
0: இந்த ஒரு மணி நேரம் அதுதான், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க போறோம். செம்மையான பெப்பையான அதே ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் வந்து அடிக்க காத்துக்கிட்டு இருக்கு, நம்மளோட நேயர்களும் வந்து ஆட காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாம் வந்து ரெட்ரோ படத்துல இருந்து சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல. இதோ உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்களை மிஸ் அமதுளை கனிமா வர்றாங்க.
1: கனிமா

0: அப்படா அப்படி இடி இடிச்சு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குங்க. செம்மையான ஒரு பாட்டு, செம்ம பெப்பியான ஒரு பாட்டு. கன்னிமா, அதாவது முனிமாவோட நியூ வெர்ஷன் தான் கன்னிமா. அது தெரியுமா உங்களுக்கு தமிழ் வழி?
1: இப்ப நீங்க சொல்றீங்களா சங்கர், தெரிஞ்சுக்கிறேன்.
0: அதாவது அது முனிமாவை நீங்க தான் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்ல.

0: So much just for fun. 10:10 Get Set Go. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் வழி வந்து பேசிட்டு இருக்கோம். நீங்களாம் பிளஸ் டூ படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிங்களா, ஜாலியாக படிச்சிங்களா? ஐயோ இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க ஆகவே ஆகாதே, ஆத்தா என்னை காப்பாற்று ஆத்தா அப்படின்னு படிச்சிங்களா?
1: அப்படி இல்ல, எல்லா சப்ஜெக்டும் நல்ல சப்ஜெக்ட், ஆனா கொஞ்சம் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம்
0: வொர்க் அவுட் ஆகாது.
1: அது மட்டும் ஏதோ பண்ற மாதிரி இருக்கும்,
0: ஏதோ பண்ற மாதிரி இருக்கும், ஏமா பாத்து பண்ணுமா எல்லாமே கெமிக்கல் மாதிரி அப்படிங்கிற மாதிரி.
1: அதுதான், அதனால
0: அது மட்டும் நான் லேப்ல ஐயோ அப்படிங்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி.
1: ஆனாலும் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்ப நினைக்கும் பொழுது இப்ப எழுதுனா நம்ம நிறைய மார்க் வாங்குவோம்ல அப்படின்னு தோணும், ஆனா இப்ப போய் உட்காந்தாலும் அதே மார்க் தான் வாங்குவோன்றது நமக்கு தெரியாது.
0: எங்களுக்கு எல்லாம் வந்து லேபுக்கு போனவே சமைச்சாரியா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, நான் கூட அந்த வகுப்பு தான் நான் படிச்சேன். சோ கெமிஸ்ட்ரி உள்ள போயிட்டு வச்சுக்கலாம், அப்படியே கலக்கி கலக்கி பாப்போம், ஏன் எடுத்து கலர் வந்துருச்சா, ஏன் உடுக்கு கலர் வந்துச்சா,
1: என்ன வந்ததுன்னு தெரியாது, ஏதோ ஒரு கலர் மாறினாலே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு.
0: ஐயோ ஐயோ, சில சேட்டக்காரனுக்கு இருக்கானு பாருங்க, அவங்களுக்கு லிமிடேஷனே தெரியாது, இது கெமிக்கல் அப்படின்றது தெரியாது. இன்னும் கொஞ்சம் எந்த பத்தியா பிரைட்டா ஒரு ரிசல்ட் முட்டை, எந்த இவ்வளவு பிரைட் எல்லாம் வரக்கூடாது, இளஞ்சிவப்பா வர வேண்டும், அப்போதான் சரியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முன்னாடியே சொல்லல, சரியான சேட்டுகள். சில பேர் நின்றுகிட்டே இருப்பாங்க, என்னையா அப்படின்னு, என்ன செய்வதுன்று தெரியவில்லை ஆசிரியரே, ஐயோ எனக்கும் உன்னை வைத்து என்ன செய்வதுன்னு தெரியாது. சோ இதெல்லாம் வந்து கடந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதா இல்லையா தமிழ் வழி?
1: ஆனாலும் அந்த படிக்கிற காலகட்டம் வந்து நமக்கு எப்பவுமே பரபரப்பா தான் இருக்கும். அதுவும் பப்ளிக் ரிசல்ட் வருது, ரிசல்ட் வர அன்னைக்கு இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஒரு மாதிரி படப்படப்படன்னு இருக்கு. அப்ப நான் சொந்தக்கார ஊர்லதான் இருக்கேன், இருந்தாலும் எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, எனக்கு மட்டும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டம் இருந்துட்டே இருக்கு.
0: சூப்பர், நீங்க சொந்தக்கார ஊர்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னதா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு காலகட்டம் எல்லாம் அப்படியான ஒரு பாக்கியம் வந்து யாருக்காவது வாய்க்க பெறுதா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அன்னைக்கு எல்லாம் லீவ் விட்டுச்சா போதும், ஏ உடா வண்டிய பாட்டி வீட்டுக்கு, தாத்தா வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு அப்படின்னு வந்து போயிடுவோம். அங்க இருக்கிறவங்க இங்க வருவாங்க, இங்க இருக்கிறவங்க அங்க வருவாங்க, இல்லைன்னா ரெண்டு பேரும் டீலிங் பேசுவாங்க, ஒண்ணு அங்க வந்துடும், நம்ம மொத்தம் மொத்தமா இருந்தது நல்லா ஜாலியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விடுமுறையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்து, நோட்டு புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுத்து, இதெல்லாம் அனுபவம் கண்டிப்பா எனக்கு எல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம்
1: ஆமா, அந்த மே மாசம்னாலே ட்ரிப் தான், ஒரு மாசம் எங்கேயும் ஊர் சுத்தமோ இல்லையோ, தாத்தா பாட்டி வீட்டுல போய் நாங்க உட்காந்துட்டு நல்லா ஜாலியா சாப்பிட்டு தூங்கி எழுந்து வரதான் வேலையே.
0: ஆமாங்க, தயவு செஞ்சு இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தாத்தா பாட்டி நீங்க எல்லாம் அப்பா அம்மா இருக்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட குழந்தைகளுக்கு வந்து உறவுகளோட வீட்டுக்கு வந்து கூட்டு போய், நான் பேசுறதே கிடையாது, 3 வருஷம் ஆச்சு, பரவாயில்ல உடனே போட போட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, நைட் கனவுல வந்தீங்க தெரியுமா, நாங்க வந்து உங்க வீட்டுக்கு வர, நீங்க எங்களுக்கு தடபுடல் விருந்து போட, செம்ம ஜாலியா இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு விட்டு போட்டு உள்ள போயிடுறோம்.
1: நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உண்மையாவே கனவு வந்து யாராவது போனா கூட நம்ப மாட்டாங்க யாரும்.
0: என்னங்க நீங்க எப்படியாவது சேர்த்து விடுவோன்னு பார்த்தா நீங்க அதுக்கு ஒரு துண்டு போடுறீங்க.
1: இல்ல கண்டிப்பா அது உறவுகளோட எல்லாரும் சேர்ந்து பேசுறதுன்றது கண்டிப்பா ஆரோக்கியமானது, அதை எல்லாரும் கட்டாயம் பண்ணணும்,
0: கட்டாயமா பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஆட்டம் போடணும், அதுக்கான பாட்டு வரு, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துல இருந்து சமையான ஒரு பாட்டு, மா மதுர அன்ன கொடி அப்படிங்கிற பாட்டு தான். சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல வர காத்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து கிழங்கு 9.4.
1: எங்க எல்லாமே சமதூள்.

0: நேரம் 10:16 சிட்டா பரதற்கு நேரத்தில் கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ.
1: அக்கறை
0: அதுதாங்க,
1: மரியாதை எல்லாமே இருக்கு.
0: உங்க அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கீங்க, பிறந்தப்பவே வச்சிருக்கிறாரு.
1: அப்பாவே ஒரு தமிழ் பற்றாளர்.
0: ஆஹா, அங்கிருந்து தான் வந்திருக்கா. சூப்பருங்க, சூப்பருங்க. இலக்கணம் இலக்கியம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை கத்து வச்சுக்கிட்டு வச்சுங்க, நம்ம அழிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருந்து வச்சுக்கோங்களேன், பயங்கரமான எல்லா இடத்துலயும் வரவேற்பு இருக்கு, நல்ல வேலை வாய்ப்பு.
1: ஆமா, நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையது இலக்கியம். அந்த இலக்கியம் எப்படிலாம் இயங்குது அப்படின்றதுக்கு இலக்கணம் தானே சொல்லுவாங்க.
0: ஒரு புலவர் பெருமான் கிட்ட பேசிட்டு இருக்கின்றத மறந்துட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எடுத்து விட்டீங்கன்னா நிறைய போகும் போல இருக்கு.
1: சொல்லி கால வாரிய அப்படியே உடனே கலாய்க்க கூடாது. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய 12th ரிசல்ட் அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
0: நான் என்ன பண்ணிட்டு
1: எனக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் அப்பா வந்து எழுப்பாம சரி லைட்டா ரொம்ப சத்தம் போடாம நைனா எழுந்துரு, நைனா படி, நைனா.
0: சூப்பருங்க, அதெல்லாம் மறக்கும் போதே அப்பாவும் அம்மாவும் மறக்கவே முடியாதுங்க. சூப்பருங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கூட. பட் இன்னைக்கு கொஞ்சம் அக்ரஸிவா மாறி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய லட்சியம், நிறைய கோல், நிறைய இலக்கு, இது எல்லாத்தையும் வந்து நான் தான் பண்ண முடியல, நீ பண்ணி ஆகணும், நீ வந்து டாக்டர் ஆகணும், நீ வந்து இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வச்சு நீ பண்ணி ஆகணும்னு போட்டு திணிச்சுக்கிட்டு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு காலையில் 4:30 இருந்தே போய் வார்ம் அப் பண்ணி போயிட்டு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வா, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அது அது அது, அந்த குழந்தை
1: அந்த குழந்தை தன்மையே அவங்க கிட்ட இல்ல. வேலை செய்யறவங்க விட அவங்க தான் பிஸியா இருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறத விட ஒரு நம்பிக்கையூட்டி படிக்க வைக்கிற குழந்தைங்க தான் சீக்கிரமா மேல வராங்க.
0: சூப்பருங்க, நான் கூட மேல வந்திருக்கேன், 3rd மாடி வேகமா ஏறி ஓடி வந்துட்டேன். என்னை எல்லாம் வந்து விருப்பப்பட்டு நான் தான் சொன்னேன், வேற எதையுமே நீ என்ன ஆக போற. பேசிக்கா எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. அதனால படினா போதும், மார்க் வந்துச்சா ஓகே போதும், இது இந்த படிப்புக்கு இந்த மார்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டேன். அப்படியா, நீ தான் சொல்றியா, 4 பேர் தான் சொல்றாங்களா உனக்கு, அப்ப அதை போய் படினா அப்படின்னு தான் நான் சென்னைக்கு புறப்பட்டு வந்தது.
1: சூப்பர் சூப்பர், கண்டிப்பா. ஏன்னா கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அதை பத்தின அறிவு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு யாரும் சொல்றது
0: புரியல.
1: ஆமா,
0: எஸ் கரெக்டா சொன்னீங்க. சூப்பர், இந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் பிள்ளைங்களுக்கு.

வந்து என்ன பிடிச்சிருக்கு, அவங்களால என்ன முடியும், இது ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு சாய்ஸ் பண்ணி அவங்களால முடியுமான்றதை கேட்டுட்டு நம்ம பண்ணணும். அந்த டைம்ல வந்து பிள்ளைகளுக்கு வந்து பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் கூட இருக்கலாம், பட் இருந்தாலுமே கூட அவங்க மேலே திணிக்காம அவங்களால முடியுதா ஸ்டஃப் இருக்கா அப்படின்னு பார்த்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த அத்லெட்டிக்ஸ்லாம் வந்து பசங்களை வந்து ஓட விடுவாங்க, ஓடு ஓடு ஓடுன்றதே தான் அவங்களுக்கு கவனம் இருக்கும். நம்ம பிள்ளைக்கு மூச்சு ரொம்ப இறைக்குது அப்படின்றதுல கவனமே இருக்காது. சில பேரண்ட்ஸ் நான் நிறைய கண் கூட பார்த்துருக்கிறேன், சில பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தை கூடவே சேர்ந்து அவங்க ஓடுறதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அவங்க எப்போ ரீச் பண்ணிருப்பாங்க, இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடி இருக்க மாட்டாங்க. ஒரு முட்டை நாய் விரட்டி ஓடி இருப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கதான் ஓடி இருப்பாங்க இந்த குழந்தையோட. ரைட், சம ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்கோம் கெட் செட் கோ நிகழ்ச்சியில. செம்மையான ஒரு பாடல், அடுத்த பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கணும், அந்த ஈஸியை எடுத்துக்கணுன்ற பக்குவத்தை எதுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்றோம், அதுல சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகுது, கொஞ்சத்துல மிஸ் ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி டைம்ல என்ன வேணா நடக்கணும் பாத்துக்கலாம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும். ஆனா எதுவுமே பண்ணாம என்ன பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு பாட்டு போட்டு ஆடினதுக்கு சல்லி வைப்பேன், என்ன வேணா நடக்கட்டுமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுல. ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: டைம் சரியா 10:25 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க 101.4 கெட் செட் கோ தமிழ் மொழி. நீங்க ஒரு வாட்டி கத்துங்க கவலையே இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினச்ச காரியங்கள் நடக்குதோ நடக்கலையோ நடக்கிறதுக்கான முயற்சிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து பூஸ்டப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கவலைப்பட்டு உட்காந்து வச்சுக்கோ, அந்த நேரம் மட்டும் கிடையாதுங்க, அந்த நேரத்தை விட இன்னும் பன்மடங்கு நேரங்கள் வந்து நமக்காக வீடாகிட்டு போயிடும். அப்படி ஏதாவது ஒரு சர்டன் பீரியட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா தமிழ் வீடு? இவ்வளோ காலத்தை நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, அது சொல்லலாமான்னு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய நம்ம வந்து அதாவது முன்கூட்டியே அதை பத்தின புரிதல், அதை பத்தின தெளிவு, அறிவு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்படாம இருந்திருக்கலாம். காலம் கடந்த பிறகு வந்துதான் நிறைய பேர் வந்து பிற்காலத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அன்னைக்கு வந்து ஐயோ அன்னைக்கே எனக்கு தோணாம போச்சு, இப்ப கூட பாருங்களேன் நம்ம +2 மாணவன், நான் நல்லா அன்னைக்கே படிச்சிருந்தேன், ஏன் இங்க போறா நான் 50 மார்க் வரும்னு நினைச்சோம்னா 70 மார்க் வந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தேன்னு வச்சுக்கீங்களா அப்படி சென்டம் அடிச்சிருப்பா, நீ நடா சென்டம் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா?
1: கண்டிப்பா சொல்லுவாங்க. நான் இந்த சென்டம் அப்படி எல்லாம் எதை யோசிச்சது இல்ல. என்னன்னா, யூஜி படிக்கிற காலகட்டத்துல ரொம்ப நேரம் டைம் கிடைக்கும், நமக்கு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சோம் அப்படின்றதுனால காலேஜ் பக்கத்திலேயே ஹாஸ்டலு, அங்கே போயிடுவோம், ஒரு 1.5 மணியோட நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சிரும், மதியத்துக்கு மேல நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம், அது பெருசா படிக்க மாட்டோம், உட்காந்து பசங்களோட சேர்ந்து கதை பேசிட்டு தான் இருப்போம். இப்ப வந்து நமக்கு அந்த டைம் இல்லையா, அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும், நிறைய நாவல் சிறுகதை எல்லாம் படிக்கணும்
0: அப்படி தோணுது.
1: அப்படின்னு தோணும் பொழுது அப்ப நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அந்த நேரம் எல்லாம், இப்ப இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா இதையும் நம்ம யோசிப்போம் பின்னாடி, அப்பெல்லாம் நம்ம ஃப்ரீயா தான் இருந்தோம், அப்பவே படிச்சது அப்படின்னு திரும்ப தோணும்.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப கூட நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் ஒரு 10 வருஷம் கடந்தோம்னா அன்னைக்கே நமக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சு, நிறைய விஷயம் பேசிருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா நிறைய வாசிப்பு நம்ம கூட இருந்தா இல்லாம இருந்திருக்குதே. இப்போ அப்ப பிற்காலத்தை வந்து ஆக மொத்தத்துல வந்து கடந்து போக
1: நமக்கு பெஸ்ட் பெஸ்ட்
0: அது தோணிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, இப்பவே இந்த காலத்தை வந்து எப்படி நம்ம வந்து அழகா வந்து பயன்படுத்திக்கணும், சரியா பயன்படுத்திக்கணும், பிரயோஜனமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத வந்து திட்டமிட்டு சரியா பண்ணுங்க, பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அது கூட உண்மையா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா அது சூப்பரான ஒரு டேர்ம் தான் அது. ஏன்னா எது ஒண்ணுமே பிளான் பண்ணிட்டு பண்ணணும், பண்ணிட்டு பேருக்கு பிளான் பண்ணக்கூடாது. கரெக்டா?
1: ஏதோ சொல்றீங்க,
0: கவிதை கவிதை அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கு.
1: ஏதோ சொல்றீங்க, ஓகே. ஆனா எதையும் பிளான் பண்ணாம எதையும் பண்ணக்கூடாது.
0: ஆமா, பிளான் பண்ணாம பண்ணா சில பேருக்கு வந்து வொர்க் அவுட் ஆயிடும், அது உடனே அது லக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பிளான் பண்ணிட்டு பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு தயா பண்ண, இந்த டைம்ல இறங்கினோம்னா சிக்ஸ் அடிச்சோம்னா மேட்ச் இன்னுன்றது அண்ணனுக்கு தெரியும், போடுற பாரு ஒரு சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தட்டுறோம் தூக்குறோம் சஞ்சீவ் சாம்சன் மாதிரி. நம்ம நிகழ்ச்சியில கெட் செட் கோ நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன பாடல் வரப்போகுது அப்படிங்கிற ஆர்வத்தோட நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜல்லபுள்ள ஜங்கு டான் படத்துல இருந்து. ஆமா, ஜல்லபுள்ள ஜங்கு கேட்டது இல்லையா பாட்டு?
1: கேட்டிருக்கேன்.
0: தொடர்ந்து கேளுங்க 101.4
1: எல்லாமே சமதுள்ள.

0: ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள் அப்படின்னா என்னன்றதே எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ரசனை அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கிற ஒரு தன்மையில் இருக்கும்போது நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான், அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் எதுவாக இருந்தாலுமே ஒரு கலைத்துவமாக இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு பூஸ்ட் கொடுக்குற போது
1: சில விஷயங்கள் புரியாத போதும் சந்தோஷம் தானே.
0: கவிதை கவி தமிழ் புலவை இல்லை. ரைட் ரைட்டுங்க. மௌனம் பல மொழிகளை பேசும் அப்படின்னு சொல்றது, கண்ணே பல மொழிகளை பேசுன்னு சொல்றது, சைகைகள் பல விஷயங்களை நமக்கு உணர்த்தன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து உங்ககிட்ட தாங்க கத்துக்கணும் கவிதை எல்லாம் நிறைய விஷயங்களை.
1: ஆனா சங்கர் எங்க அடிக்கிறீங்களோ இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதிரில இருக்கிறவங்களும் ஒரு பால் போட்டுருவோம், வாய மூடி இருக்க வச்சுட்டு அப்புறம் எங்க வேணா பேசுவோம்.
0: எனக்கு எப்பவுமே பால் பின்னாடி போட்டு பழக கிடையாதுங்க, முன்னாடி எதிரில் நிக்கிறதுக்கு தான் பால் போட்டு விளையாடுவோம்.
1: போடலாம் போடலாம் தப்பு.
0: 10:33 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு வந்து பிளஸ் டூ ரிசல்ட் அப்படிங்கிறதுனால மாணவர்கள் சார்ந்து அவங்களுடைய மதிப்பெண்கள் சார்ந்து அவங்க எப்படி அடுத்தகட்ட மூவ் ஆகணும், பெற்றோர்கள் வந்து எப்படி அதை கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு புரிதல் இருந்துச்சா தமிழ் வழி, நீங்கள் பிளஸ் டூ முடிச்ச உடனே நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது, என்னென்னலாம் படிப்புகள் இருக்குது அப்படிங்கிற புரிதல் அப்போதைக்கு இருந்துச்சா?
1: எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே மெடிக்கல் லைன் தான் போகணும் அப்படின்றதான் என்னோட ஆசை.
0: அந்த ஒரு புரிதல் மட்டும் தான் ஏற்பட்டிருந்துச்சா? இல்லை எல்லா புரிதலும் தெரியும்ப்பா, ஆனால் அதில் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி
1: ஆஹா அப்படி இல்லை, ஒரு மெடிக்கல் லைன் போகணுன்றது சின்ன வயசுலேருந்தே அப்படி நம்ம கேட்டிருப்போம் சில நேரங்களில், அந்த மாதிரி ஏதோ ஒரு புரிதல் மெடிக்கல் லைன் போகணும் அப்படின்ற அந்த சைடு தான் போகணும்.
0: சும்மா இருக்கிறவங்களும் பிடிச்சி வச்சு ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு,
1: அது ஏதோ அது ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அந்த மெடிக்கல் லைன் போலாம் டாக்டர் படிக்கலாம் அப்படின்னு ஒரு கெத்தா இருக்கிற மாதிரி அப்படி அந்த ஒரு வயசுக்கு அவ்வளவுதான் அப்படி இருந்தது. ஆனாலும் வந்து நான் சூஸ் பண்ணது வந்து எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் வந்து எனக்கு பேச அப்பத்துல இருந்தே ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து சின்ன வயசுல தமிழ் சின்ன வயசுலயே பேச்சு போட்டிகள் எல்லாம் போறது அந்த மாதிரி தமிழ் பிடிக்கும் அப்படின்றதுனால தமிழ் தான் சூஸ் பண்ணேன்.
0: சூப்பருங்க. என்ன வந்து கேட்டாங்க பள்ளிக்கூடத்து படிக்கும் போது, ஒரு 7வது 6வது படிக்கிற காலத்துல கேட்டாங்க, ஏ தம்பி நீ என்ன ஆக போறன்னு, நான் வந்து போலீஸ் ஆக போறேன் சார் அப்படின்னா, ஏன்னா மேலங்கே பார்த்தாங்க சோட்டா பி மாதிரி இருக்கிறீங்க நீ போலீஸ் ஆக போறியா அப்படின்னு, மேலங்கே பார்த்ததுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வில்லகமா இருக்கு போல இருக்கு. அடுத்த வாட்டி கேட்டாங்க இன்னொரு சார் வந்து என்ன ஆக போறேங்க, அதை நான் வாபஸ் வாங்கிட்டேன்.
1: அது சொன்னா முறுக்கு மீச
0: ஓடுதுப்பா.

0: நலன் கருதி அந்தந்த வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுத்து இந்த வாய்ப்பு ஆர்ஜேக்கான வாய்ப்பான தேர்வு.
1: ஆனா அது எல்லாத்தையும் விட ஒரு நாலு பேரை சந்தோஷப்படுத்துறீங்க பாருங்க சங்கர். இது இந்த கலை தான் நீங்க எங்கேயோ உங்களை கொண்டு போக போகுது.
0: அப்படிங்களாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அரை மணி நேரத்துல வெளியில வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. ஷோ முடிச்சுட்டு அடுத்த பாடல் உங்களுக்காக பிரதர் படத்துல இருந்து மக்கா மிஷி வர காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன மிஷி?
1: மக்கா மிஷி
0: எஸ். ஹாரி ஜெயராஜ் இசையமைப்புல பால் டப்பா வரிகள்ல பால் டப்பாவே பாடியிருக்கிற பாட்டு தான் அது. இதுக்குள்ள ஆனா நம்ம மக்கா மிஷி அப்படின்னு சொல்ற அது என்னன்றது நமக்கு தெரியல. பட் அதுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சூப்பரா சொல்லியிருப்பாங்க. என்டர்டைன்மெண்டா ஒரு ஜாலியான மோட்ல சில கருத்துக்கள் உள்ள இருக்கு. அதை பத்தி கொஞ்சம்
1: எல்லாருக்கும் தேவையான பாடல் தான்.
0: எஸ் அப்ப கேட்டுலாம் தொடர்ந்து கேளுங்க. 95.4
1: எங்க எல்லாமே சம்மந்தம் உள்ள
2: பிரியா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம் வைப் ஆயிரும். டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா டீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Yamshi.
1: கெட்ஸ் கோ நிகழ்ச்சியில நேரம் சரியாக 10:40 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. மக்காமிஷி பாட்டு எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏஸ், நிறைய பாடல்கள் இன்னும் கூட உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 20 மினிட்ஸ்ல இன்னும் ஒரு 2-3 பாட்டு தாராளமா கேட்கலாம் இல்லையா தமிழ் வழி?
2: கண்டிப்பா 40 நிமிஷம் ஆயிடுச்சு
1: அதுக்குள்ள.
2: சங்கர் வேணும், சங்கர் வேணும் நம்ம நேயர்கள் விரும்புறாங்க போல.
1: 40 நிமிடம் போனதே தெரியல அப்படிங்கிறீங்க. அதுக்கு அத்தனைக்கும் காரணம் பாடல்கள் தான். எப்படி போச்சு? மின்னல் வேகத்துல சும்மா சர்ற மாதிரி போயிட்டுச்சு. ஆடாத கால்களையும் ஆட வைத்திருக்கும், பாடாத வாய்களையும் பாட வைத்திருக்கும் அப்படின்னு
2: சொல்லலாம். பாட்டெல்லாம் பாட வந்தேன்ற மாதிரி.
1: எஸ் எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு வந்து 2+ முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த புரிதல் இருந்துச்சு என்ன படிக்கணும், என்ன எப்படி போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. பட் எனக்கு ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி எனக்கு புரிதலே கிடையாது. என்ன, நான் கிராமத்தில் படிச்சு அப்படின்னு வரும்போது அப்போ எல்லாருக்கும் பரவலாக இருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து டீச்சருக்கு போவாங்க, போலீஸ்க்கு போகணும், மிலிட்டரிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உடனே முடிச்சுட்டு போகிறதுக்கு இந்த டிப்ளமோ கோர்சஸ் மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு சிந்தனை மட்டும் இருந்துச்சு, நம்ம மேலே போகணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3வது படி சென்னையில போய் படிக்கணும் திட்டமிடலோ வழிகாட்டுதலோ எனக்கே இல்ல. எடுக்கிற மார்க்ல எது அதிகமா இருக்குது அந்த கோர்ஸ்ல சேரு
2: வாய்ப்பே இல்ல
1: ஒரே செகண்ட்ல கண்ட விட்டு கண்ட தாண்டு சிந்தனையிலேயே கோட்டை கட்டிக்கிட்டு இருப்பானு செட்டு மேல இருந்த அப்படின்ற வர்றான். செம ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, செம ஜாலியான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. அடுத்த பாடல் மதராசி படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டு என்ன தெரியுமா? அலம்பல்ல செலம்பல்ல அடியே தங்கமே. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல இந்த பாடல் உங்களுக்காக. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்க எல்லாமே சமந்து உள்ள
3: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
4: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது?
3: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
4: அச்சச்சா
3: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
4: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: கெட்ஸ் அண்ட் கோ கேட்டு இருக்கிற நேரம் 10:47 நிமிடம் ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க 91.4. எஸ் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
2: தமிழ் விழி
1: பேசிக்கிட்டு இருக்கோம். பயங்கரமா இருக்க இது, எதுகை மோனையா இருக்கிற மாதிரி ஃபில் பண்ற மாதிரி ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் வந்து படிச்சு இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல வந்து நிறைய படிச்சிருக்கேன். அதே போல அறிவியல் அப்படிங்கிற விஷயம் வந்து பிடிக்கும். என்னன்னா நம்மளை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் சின்ன வயசுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல வந்து சுற்றுச்சூழல் அதை பத்தி தான் நம்ம படிப்புல. அதுக்கப்புறம் படிப்படியா அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் அது எல்லாம் என்ன ஏது அப்படின்னா எல்லாத்தையும் பார்ப்போம். அப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற இயந்திரங்கள் பத்தி படிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே கூட்டி கூட்டி அப்படியே கொடுக்குமா. அதனால எனக்கு அறிவியல் ரொம்ப பிடிக்கும்.
2: ரொம்ப பிடிக்கும்.
1: பிடிச்சு படிச்சோம்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அது நல்ல ஒரு பலன் அளிக்கும், நல்ல மதிப்பெண்களை அளிக்கும், அல்லது நல்ல உயரத்துக்கு நம்மளை வந்து கொண்டு போகும். அந்த சப்ஜெக்டுக்குள்ள ஒரு ஆழ்ந்த தேடலை உண்டாக்கி ஆழ்ந்த அறிவை கொடுத்து ஆழ்ந்த மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு
2: சொன்னீங்களா. அதாவது மதிப்பெண்ணை தாண்டி நம்ம அந்த விஷயத்துல என்ன கத்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எல்லாமே நம்மளுடைய நோக்கம் எல்லாமே மார்க் தான். இவ்வளவு மார்க் இவ்வளவு மார்க் இந்த மார்க் மட்டும் தான். நான் யூஜி படிக்கும் போது கூட காலேஜ்ல இருந்து மார்க் தான் அப்படின்னு நினைச்சேன். எப்படியாவது இந்த மார்க் அப்படின்றது மட்டும் தான். ஆனா அதை தாண்டி நம்ம ஒரு வேலை தேடி போகும்பொழுதுதான் மார்க்க தாண்டி நம்ம கிட்ட என்ன அறிவு இருக்கு அப்படின்றதுதான் அங்க முக்கியம். மதிப்பெண் பேசாத அறிவு தான் பேசும். சோ எந்த ஃபீல்டில் நம்ம இருந்தாலுமே நம்ம எவ்வளவு அறிவை வளர்த்துக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கான ஒரு வழி.
1: இது எப்ப திரும்ப எனக்கு புரிஞ்சுது, கல்லூரிக்கு வந்த பிறகு தான் புரிஞ்சுது. எப்ப புரிஞ்சு படிக்கிறோம்பா அப்படிங்கிறது
2: அது வரைக்கும் போகும்போது புரிஞ்சது.
1: வேலைக்கு போகும்போது ரைட்டுங்க என்னங்க நீங்க போங்க. பிளஸ் டூ படிக்கிற வரைக்கும் அப்படியே மனப்பாடம் பண்றது எழுதுறது அப்படியே இது பண்றது அப்படி ஒரு இது இருந்துச்சு. கல்லூரிக்கு வந்த பிறகு தான் என்ன வந்தாங்க அப்படி சொன்னாங்க போய்கிட்டே இருக்காங்க. ஏன்பா இதுக்கு பேர் தான்ப்பா கல்லூரி, இப்படிதான் இருக்கு லெக்சர் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓ நம்மளா தான் எழுதிக்கணுமா, புக் அதுக்கு புக்கே கொடுக்கல இன்னும் அப்படின்னு கேட்டு அப்ப வெகுளியா கேட்டிருக்கேன் புக்கே கொடுக்கல. ஏப்பா நீ தான் நோட்ஸ் எடுத்துக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணுமா, எங்க எடுத்துக்கணும், சார் சொல்லும் போது எடுத்துக்க ஓகே ரைட்டு. மற்றதுக்கெல்லாம் இப்போ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்னபோது போயிட்டு நிறைய ஆத்தர் இருப்பாங்க இந்த டாபிக்கை வச்சுக்கிட்டு நீ போய் பல விதமான ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க அதை போய் எடுத்து போடுங்க. இப்பா இவ்வளவு வேலையெல்லாம் இருக்குதா கல்லூரி காலகட்டத்தில் அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தது உண்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக எதிர்நீச்சல் போட்டு வந்தாச்சு நம்ம. அடுத்த பாடல் கேட்கலாமா?
2: கேட்டலாம் கேட்டலாம்.
1: பேட்ட திரைப்படத்துல இருந்து மரண மாஸ் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 91.4
2: எங்க எல்லாமே சமத்துள்ள.
3: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும்.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த

0: என்ன சொல்ல போறோம்,
1: அதாவது நான் ஒரு விஷயம் நினைச்சேன், இப்ப உங்ககிட்ட அந்த ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப இன்னைக்கு வந்து நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு சாரி கேக்கணும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட போய் கேப்பீங்க?
0: யாருகிட்ட கேக்கணுமா? வீட்டுலதான் ஏகப்பட்ட சாரி கேக்கணும், ஏன்னா எந்த வேலையுமே நான் செய்யறது கிடையாது.
1: இல்ல அப்படி இல்ல, இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட யார்கிட்டயாவது நம்ம ரொம்ப நாளா பேசாம இருப்போம், அவங்க கிட்ட போய் பேசணும் இல்ல சாரி கேக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை தாண்டி, ஆனா வீட்டுலதான் கேக்கணுமா? கன்ஃபார்ம்
0: வீட்டுலதான் நிறைய கேட்க வேண்டியதா இருக்கு, வெளியில எங்கேயுமே இல்ல. வெளியில நம்ம ரொம்ப பவ்யமான புள்ள, அவங்க அடிச்சுட்டு போனாங்கன்னு கூட ஓகே பரவாயில்ல பரவாயில்ல, தெரியாம பட்டுச்சு
1: மறு கண்ணத்தை காட்டுன்னு காட்டிடுவீங்க.
0: ஆமா காட்டிட்டு போயிட்டு இருப்பான். ஆனா வீட்டுல வந்து என்னன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்போமா, சில பல வேலைகளை வந்து பகிர்ந்துக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும் பர்சன்டேஜ்ல.
1: அப்ப கண்டிப்பா நீங்க வீட்டுலதான்.
0: ஓகே, அதாவது என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது வந்து ஒரு தவறுகள் செய்தாலோ அல்லது யாருக்காவது நம்ம சின்ன ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட்டாலோ மன்னிப்பு அப்படிங்கறத கேட்கறதுக்கு தயக்கப்படாதீங்க, கேட்டுடுங்க. அதை வர சிறப்பான ஒரு சொல் வேற எதுவுமே கிடையாது. உறவுகளை வந்து அப்படியே உடைச்சிட்டு உடைச்சிட்டு போயிட்டே இருக்க கூடாது, அதை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிணைச்சுக்கிட்டே வரணும் அப்படிங்கறத சொல்ல வரீங்க, கரெக்டா
1: சொல்ல வரேன். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் யார பார்த்தாலுமே ஒரு சின்ன ஒரு புன்னகைய வந்து நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டு போலாம்.
0: ஏன்னா போன ஷோல கூட இப்படிதான் சொன்னீங்க, நான் ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டு இருந்தேன், அவரும் வந்து என்ன பார்த்தாரு அப்படின்னு சிரிச்ச, அவரு பயந்துட்டாரு.
1: மேலதிகாரிகள் இருக்காங்களும் சரி, மேலதிகாரிகளும் அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட ஒரு நல்ல புன்னகையோட
0: நிறைவு படலா வாத்தி கமிங் தொடர்ந்து.

ஏய் நான் இது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிக தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி வீதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரிநாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு

மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலனில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அசாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர், சேலம், கோவை அணிகள் முதல் 3 இடங்களை பிடித்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ எஃப்எம் 1.4 கேட்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 11:03 ஆயிட்டுருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம ஒரு டாபிக் வச்சு இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும், அதுலேயும் வந்து மகிழ்ச்சியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மனசில் வந்து எப்பவுமே நிறைஞ்சிருக்கிறதா இருக்கும். அதனடியே அடிக்கடி நம்ம வந்து யோசிச்சு பார்க்கவும் செய்வோம். அந்த விஷயங்களை நினச்சி நம்ம ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற நேரங்களில் கூட நம்ம யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோம் இல்லையா. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்த ஒரு மறக்க முடியாத மகிழ்வான நிகழ்வுனா நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்னோட உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய முதல் பாடல் சர்வம் திரைப்படத்திலிருந்து பா விஜயோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில முதல் பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமந்துள்ளது.

0: 11:09 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு டாபிக் வச்சு பேசிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் நடந்த ஒரு மறக்க முடியாத மகிழ்ச்சியான நிகழ்வுனா அது எந்த விஷயத்தை சொல்லுவீங்க அப்படின்றதான் பேச போகிறோம். ஸோ உங்களுடைய வீட்டில் நடந்த விஷயங்களை ஏன் மூலியமாக எல்லாரோடும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: குயில் கோபி.
0: ஓ குயில் கோபி, சொல்லுங்க. உங்க வீட்டுல நடந்த மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுனா எது?
1: நிறைய நிகழ்ச்சி இருக்கு மேடம், எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது.
0: எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது? ஏதாவது ஒன்னு குறிப்பிட்டு சொல்லணும் தான் நாம பேசுறோம். ஓகே,
1: மெமரிக்கு வர மாட்டேங்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: ஓகே ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நம்ம வந்து டாபிக் சம்பந்தமா பேசணும்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மகிழ்ச்சியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின் போது இந்த தலைப்பு சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே நம்ம பேசலாம். ஸோ எதுவுமே சொல்ல முடியல, சொல்ல தெரியல, சொல்ல எதுவுமே இல்லை அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நேருக்கு நம்ம வழி விட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், தமிழ் மொழி பொன்னேரி ஜெகண்டாலனுக்கு அழியில் அவங்க பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? மொழியா விழியா?
0: நான் நல்லா இருக்கேன், ஆனா விழி நான்.

0: நடக்கும்போது ரிலேஷன்ஸ் எல்லாம் வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, பெங்களூர்ல இருந்து எல்லாமே. அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு வாரம் வீட்டுல வந்து தங்கி இருந்தாங்க கெஸ்டா, எங்க மாமா பாட்டி தங்கச்சி அந்த ஊர்ல இருந்து எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு ஜாலியா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த என்ஜாய் லைஃப் மறக்கவும் முடியாது ஆக்சுவலி.
1: ஓகே, அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நம்ம பேசிக்கிறோம் இல்லையா, அதுதான் உண்மையாவே ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்றத. நீங்க
0: அது குடும்பங்கள்லாம் கொண்டு சேர்ந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க பாத்தீங்களா, அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகா இருந்தது. எல்லாருமே குடும்பத்தோட நல்லா பழகிங்க.
1: கண்டிப்பா, நன்றி நன்றி. இதுக்கு முன்னாடி வந்து ஆர்ஜே சங்கர் பேசும்போது அதான் சொன்னார், லீவ் நாள்லாம் வந்து குழந்தைங்களாம் கூட்டிட்டு எங்கேயாவது தாத்தா பாட்டி அந்த மாதிரி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் சொல்றதும் அதே தான், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அப்படின்றது வேற எந்த விஷயத்துக்காகவும் வராது அப்படின்றதான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், சித்தமலை ராஜமாணிக்கம் பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க ராஜமாணிக்கம், உங்க வீட்டுல நடந்த மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுனா எது?
2: எதுன்னா இப்ப எங்க பொண்ணு காலேஜ்ல கோல்டு மெடல் வாங்கினாங்க.
1: சூப்பர் அடடா. அந்த ஒரு நிகழ்ச்சி. ஓகே ஓகே ஓகே,
2: அவ்வளவு நடந்திருக்கு, இருந்தாலும் இது தச்சமே நடந்தது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி நன்றி. அதாவது தந்தைக்குரிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே என்ன அப்படின்னா, வள்ளுவர் கூட சொல்ற மாதிரி கற்றவர் சபைதன்ல அந்த குழந்தைய வந்து மத்தவங்களுக்கு ஈக்குவலா வச்சு பாக்குறதுதான் ஒரு தந்தைக்கான ஒரு சந்தோஷமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க பொண்ணு கோல்டு மெடல் வாங்கிருச்சு அப்படின்ற சந்தோஷம் தான் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. நம்ம தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். அதுக்கு முன்னாடி எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய பாடல் பா விஜயோட வரிகள்ல கார்த்திக் ராஜா இசையில உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்கு, கேட்டிணைந்திருங்கள்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: சில விஷயங்கள் நமக்கு மறக்க முடியாததா இருக்கும். நார்மலா வீட்டுல உட்காந்து பேசுறது இல்ல ஏதாவது ஒரு காமெடி நடந்திருக்கும்,

0: ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்த மறக்க முடியாத மகிழ்வான விஷயங்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் பேசணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம். நுங்கம்பாக்கம்
0: பாருங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல நடந்த மகிழ்ச்சியான விஷயம்.
1: என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் போது எல்லாருமே
0: எல்லாரும் வீட்டுக்கு வந்து ஒண்ணா இருந்து
1: ரொம்ப சந்தோஷப்பட்டோம்.
0: ஓகே ஓகே சூப்பர், நன்றி
1: நன்றிமா.
0: அடுத்த நேயர் வணக்கம். கலா மேடம் நல்லா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? இனிமே வந்து ஆர்ஜே கிட்ட நீங்க பேசுறதுலயே உங்களுக்கு ஒரு பெரிய குஷியா இருக்கும்
2: நினைக்கிறேன்.
0: உங்களுடைய உங்க வீட்டுல நடந்த மறக்க முடியாத நிகழ்வு?
2: பர்த்டே பசங்க, அதான் என் பர்த்டே, அக்கா பசங்களுக்கு குழந்தை பர்த்டே, அப்புறம் குழந்தை காது குத்துது, அதெல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு நாங்க.
0: ஓ, எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரே நாள்ல நடந்ததா?
2: வந்துச்சுன்னா அது சந்தோஷமா இருக்கும்.
0: அந்த மாதிரி பிறந்த நாள் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றது அந்த மாதிரி?
2: ஆமா மேடம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்த்டே தான் மேடம். என் பர்த்டே வந்துச்சா எங்க எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது.
0: கடைக்குட்டியா நீங்க?
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
3: கார்த்திக் பேசுவோம்.
0: சொல்லுங்க கார்த்திக்.
3: எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்காங்க, அதான் மகிழ்ச்சியா கொண்டாடுறோம்.
0: தம்பிக்கு குழந்தை பிறந்தது? ஓகே, அப்பாவான சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம் தான். நன்றி நன்றி. 11:23 ஆயிட்டு இருக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் தான் காத்துட்டு இருக்கு. ரோஜா கூட்டம் திரைப்படத்துல இருந்து ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல பரத்வாஜ் இசையில. கேட்டிணைந்திருங்கள்.
4: ஐஸ்கிரீம் சிலையே நீ

0: 11:29 ஆயிற்றுக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்க வீட்டில் நடந்த மறக்க முடியாத மகிழ்வான நிகழ்வுனா என்ன சொல்வீங்க அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
0: ஓகே மாலினி தேவி மேம், உங்களுக்கானது சொல்லுங்க. உங்க வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு, நீங்க சிரிச்சுட்டு இருக்கிறதே ஒரு நல்ல நிகழ்வா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா, ஏன்னா நாங்க இது எலெக்ஷன் அடிக்கும் போது நாங்க எங்க பேரன் பேட்டிங்களா, அவங்க ஹைதராபாத் போயிட்டாங்க.
0: ஓகே,
1: அங்க இருந்துதான் லாஸ்டா. அப்புறம் நாங்க ரெண்டு நாள் இருந்துட்டு இங்க வந்துட்டோம். இப்ப இவங்க இப்ப ஓட்டு போட்டதுக்காக வந்தாங்க. ஒண்ணு 15 நாள் இருந்துட்டு நல்லா ஆட்டம் ஆடி நீங்க எங்க போனுமோ போயிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தது.
0: 15 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க.
1: ஆமா, நல்லா ஜாலிதா.
0: நினைக்கிறேன் ஒரு ஆட்டம் தான்.
1: வணக்கம்.
0: ஹலோ.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: மதுரையிலிருந்து மணிகண்டன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மணிகண்டன்.
0: சந்தோஷமான தருணம் பாத்தீங்கன்னா, என் பழைய நண்பர், இந்த நாள் நண்பர் திடீர்னு எதிர்பாராதமா நமக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க.
1: ஓகே.
0: அதாவது கொஞ்சம் பேச்சுவார்த்தை கம்மியா இருந்தது.
1: அந்த வருகைக்கு அப்புறம் நார்மலா கண்டினியூ ஆயிடுச்சு.
0: நார்மலா ஏதோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வராதாலும் வந்திருக்காரு, ரெண்டாவது குடும்பத்துல வந்து வந்திருந்தாங்க. ஆமா, வந்திருந்து நம்ம வீட்டுல இருந்து டீ சாப்பிட்டு கொஞ்சம் உட்காந்து அமர்ந்து பேசிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த நாள்.
1: ஓகே, ஒரு வருகை அப்படின்றது உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வந்து இடைவெளிய கம்மி பண்ணிடுச்சு.
0: ஆமா ஆமா.
1: ஓகே, சூப்பர், நன்றி. உண்மையாவே யார் வீட்டுக்காவது எதிர்பாராத நேரத்துல நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அடடா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம எதிர்பார்க்காத ஆள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நாளா பேசாம இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டைலாம் சமாதானமாகி நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது உண்மையாவே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேம், என் பேர் ஹரிணிஸ்ரீ மேம். நான் பொர்ஷா பக்கத்துல இருந்து பேசுறேன்.
1: ஹரிணிஸ்ரீ, என்ன பண்றீங்க?
2: 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேம்.
1: 6th படிக்கிறீங்களா? உங்க வீட்ல நடந்த ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா என்ன சொல்வீங்க?
2: ஒரு நாள் எல்லாரும் எங்க வீட்டுக்கு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நாங்க இன்வைட் பண்ணோம் மேம். என்னோட தம்பி பர்த்டேக்கு அவங்க இன்வைட் பண்ணோம். அப்ப வந்து அவங்க எல்லாம் வந்தாங்க. வந்த உடனே அவங்க கிட்ட இருந்து நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் மேம்.
1: ஓ, ஷேர் பண்ணி ஒண்ணா செஞ்சு சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்ததா?
2: நிறைய கேம்ஸ் கூட விளையாடணும்.
1: ஓ சூப்பர். இப்ப அந்த மாதிரி விளையாடுறீங்களா? திரும்ப சும்மா வீட்டுல இப்ப மே மாசம்ல லீவ் தானே, இப்ப அந்த மாதிரி விளையாடுவீங்களா?
2: விளையாடுறேன் மேம். பல்லாங்குழி,
1: உறவுகளை சேர்த்து வச்சு அப்பா கிட்ட சொல்லி ஊருக்கு போறது அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே சொல்லுங்க சார், உங்களுடைய மறக்க முடியாத ஒரு மகிழ்வான தருணம்னா என்ன சொல்வீங்க?
3: நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டோட அவங்க ஊர்ல உள்ள கோவிட் போனோம். ஈரோடு பக்கத்துல அஞ்சியூர்னு ஒரு இடம்.
1: ஓகே.
3: அது ஒரு மூணு நாள் அங்க இருந்துப்போம்.
1: ஓகே.
3: அந்த மூணு நாளும் ஒரு ராஜபோகம் தான்.
1: ராஜபோகமா?
3: ஆமா. ஏன்னா அவங்க ரிலேஷன் வீடுதான் அது. அப்படி கவனிச்சாங்க, அவ்வளவு ஒரு அன்பா. அதே மாதிரி அந்த ஊர் சுத்தி பார்த்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா அந்த மூணு நாள் தான்.
1: ஓ சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி.
3: ஓகே, தேங்க்யூ.
1: 11:34 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தது. தனியா ஒரு ட்ரிப் போனதோ, தனியா எங்கேயோ வெளியே எங்கேயோ போனதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாரோடும் சேர்ந்து, அந்த உறவுகளோடு சேர்ந்து இருந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்களும் கூடுமான வரைக்கும் எல்லாரோடும் இந்த மாதிரி, அதுவும் லீவ் நாட்கள்ல தான் பசங்களுக்கு லீவ் கிடைக்கும் பொழுதுதான் நம்ம வெளியே போக முடியும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை உறவுகளோட சேர்ந்து இருக்க நம்ம வந்து பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உதித் நாராயணன் சுஜாதா இருவரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வித்யாசாகரோட இசையில 10 என்ற திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

0: கேட்டிருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். 11:39 ஆயிட்டிருக்கு. உங்கள் வீட்டில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகள்னால் எந்த விஷயங்களை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின் எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஓகே, ஜெயசீலன் சொல்லுங்க.
1: அழகான
0: பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த நிகழ்வுனா எது?
2: இப்போ வந்து தங்க பையனுக்கு என்கேஜ்மெண்ட் வச்சிருந்தாங்க, நிச்சயதார்த்தம். அது இப்ப கல்யாணம் வரப்போகுது, அதுல எல்லாரும் பிஸியா இருக்கும். அதுதான் ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி. எல்லாம் கேட்டு கேட்டு நிகழ்ச்சியை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தோம். எப்படா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு பாத்துட்டே இருந்தேன். காலையில பிளஸ் டூ ரிசல்ட் எல்லாம் பத்தி நீங்களும் சங்கர் பிரியன் சார் சூப்பரா கலக்கிட்டு இருந்தீங்க. கேட்டது மகிழ்ந்தோம். கொடுத்ததுக்கு நன்றிங்க.
0: நன்றி நன்றி.
2: கல்யாணத்துக்கு வந்துருங்க,
0: கண்டிப்பா அழைப்பு விடுத்துட்டீங்கல்ல, கண்டிப்பா வந்துடுறோம். நன்றி.
2: தேங்க்யூ மேம்.

0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் சிவகுமார் மேடம்.
0: ஓகே சிவகுமார், சொல்லுங்க உங்களுடைய மகிழ்ச்சியான விஷயம்.
1: மேடம், எங்க ஆபீஸ்ல சம்பள உயர்வு வரும், அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: ஓ, சம்பள உயர்வா? ஓகே, வீட்டுல
1: அப்பதானே கோயில் லீவு மாதிரி மேடம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம்.
0: ஓகே, நன்றி நன்றி. 11:42 ஆயிட்டிருக்கு. தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். அதுக்கு முன்னாடி பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வர இருக்கு. நட்பை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் அப்படின்னு சொல்லலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

0: 11:47 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். உங்கள் வீட்டில் நடந்த மறக்க முடியாத மகிழ்வான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட உங்களுடைய சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வந்து. தமிழ் மொழி வந்தாங்க, விழி இப்பதான் வந்தீங்க.
0: விழி இப்பதான் வந்திருக்கேனா? மொழி வந்தாலும் விழி வந்தாலும் ஒண்ணுதானே. ஓகே சொல்லுங்க.
1: ராயப்பேட்டை வெங்கட். ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு ஒற்றுமை மாத்திரம் சொல்லிடுறேன்.
0: இல்ல இப்ப வந்து எங்களுடைய ஒற்றுமை என்ன அப்படின்றது இப்ப தலைப்பு இல்ல. உங்க வீட்டுல நடந்த மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு
1: சொல்லிடுறேன். ரெண்டு பேருக்கு ஒற்றுமை என்னன்னா சுழியம் சொல்றதுல ஒற்றுமை.
0: ஓகே சூப்பர், நன்றி சொல்லுங்க.
1: நன்றி. எங்க வீட்டுல லாஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதாவது அக்கா பேத்திக்கு வந்து பேர் வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து கேதர் பண்ணி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஈவினிங் அப்படியே நியர் பை டெம்பிள்ஸ் எல்லாம் போயிட்டு செலிபிரேட்டட் லைக் எனி திங் அண்ட் என்ஜாய்ட் லைக் இட்.
0: ஓகே சூப்பர், நன்றி
1: நன்றி. தேங்க்யூ.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயுமே வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் தான் நடக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நார்மலான விஷயங்கள்ல கூட இப்ப நார்மலா நம்ம வெளியே போறோம், இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சேர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், அவங்களோட பெருசா நம்ம எதுவுமே சாப்பிடலன்னா கூட நார்மலா ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு நம்ம கிளம்பி போறோம்ல, அந்த டீயோட பேசக்கூடிய அந்த பேச்சுகள், இது எல்லாமே வந்து நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கும். அன்றைய நாள் பா எப்படி இருந்தது இல்ல, அந்த மாதிரி ஒரு நாள் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய நாட்களும் நிறைய இருக்கும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோபுரத்துல சிரிப்பா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவனோட பேசுறது.
0: ஓகே ஓகே, பக்கத்து வீட்டு பையனோட பேசக்கூடிய சந்தோஷமா இருக்கும். ஓகே நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ மேம், என் பேர் சாய் பிரபாகரன், நான் பொஷவாஸ்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சாய் பிரபாகரன், என்ன படிக்கிறீங்க?
3: தேர்ட் ஸ்டாண்டர்ட்
0: படிக்கிறீங்களா? எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் வீட்டுல?
3: எங்க அப்பா முதல் முதல்ல என்ன ஊருக்கு கூட்டிட்டு போனாரு, அவங்க எனக்கு நிறைய விளையாடுனா.
0: ஓகே, ஊருக்கு கூட்டு போனா அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா விளையாடுவீங்க, அப்ப ஹாப்பியா இருக்குமா? ஓகே சூப்பர், அதே மாதிரி ஜாலியா இருக்கணும் எப்பவும். நன்றி. பதினோரு 11:50 ஆயிட்டு இருக்கு. நேயர்களோட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ரன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் வித்யாசாகரோட இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

11:55 ஆயிற்றுக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு பேசிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நடந்த மறக்க முடியாத மகிழ்வான தருணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னோம். ஸோ எல்லாருமே பேசினது எல்லாமே நீங்களே கேட்டிருப்பீங்க. எல்லாருமே அவங்க வீட்டில் ஒன்றா இருந்து ஃப்ரெண்ட்ஸோடவும் முக்கியமாக வந்து குடும்ப உறவுகளோட ஒன்றா இருந்து சாப்பிட்டது சந்தோஷமாக இருந்தது இந்த விஷயங்கள் தான் வந்து எங்கள் மனசுக்கு அவங்கவுங்களுடைய மனசுக்குள்ளே வந்து மறக்காத ஒரு விஷயமா பதிவாயிருக்கு. அப்படின்னும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைகளும் நம்ம சின்ன வயசுலேயே எதை பழக்கப்படுத்துகிறோமோ அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய சாதாரண நடைமுறை பழக்கமாக மாறும். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட பேச அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் நாளைக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் அதுதான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மற்றவங்களோட நார்மலாக ஒரு விஷயம், யாராவது நார்மலாக ஒருத்தவங்களுக்கு பிறந்தனால குழந்தைகிட்ட ஃபோன் பண்ணி இந்த அத்தைக்கு பிறந்தநாள் விஷ் பண்ணு, மாமாக்கு பிறந்தநாள் விஷ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த குழந்தைக்கு ஓகே பிறந்தநாள்லாம் அவங்களுக்கு விஷ் பண்ணணும், நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்ற ஒரு நினைவு அவங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி லீவ் நேரங்கள்லாம் சும்மா யார் வீட்டுக்காவது போகிறது அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்வேன் அப்படின்னா, புத்தக வாசிப்பை வந்து அதிகமாக பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்வேன். நிறைய நூலகங்கள் இருக்குது. இந்த மாதிரி மே மாதம்லாம் லீவில் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. அப்போ குழந்தைங்களோட கூட்டு போயிட்டு நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பார்க்கும்பொழுது அவங்க படிக்க மாட்டாங்க இப்போதைக்கு, ஆனால் அதை படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வந்து ஊக்குவிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் விதைக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஸோ நிறைய நூலகங்களுக்கு கூட்டு போங்க, பொழுதுபோக்க நிறைய விஷயங்களை கூட்டு போய் குழந்தைங்களுக்கு காட்டுங்க. ஏன்னா அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இதோட இந்த நிகழ்ச்சியிலேருந்து நானும் விடைபெறேன். தூள் திரைப்படத்திலேருந்து நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வர இருக்கு. வித்யாசாகருடைய இசையில சங்கர் மகாதேவன் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய பாடல். திரும்பவும் நான் 1 மணிக்கு அழகான பாடல்களோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது ஆர்ஜே தமிழ்வழி. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமந்துள்ள

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பற்றிய சிறுகுறிப்பு.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் பற்றிய சிற்றுரை இடம்பெறுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் எனும் எம்பி லேட் திட்டம் இந்திய அரசாங்கத்தால் 1993 December 23 அன்று உருவாக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்பிக்கள் உள்நாட்டில் உணரப்படும் தேவையின் அடிப்படையில் நீடித்த சமூக சொத்துக்களை உருவாக்குவதை வலியுறுத்துவதன் மூலம் அவர்களின் தொகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை பரிந்துரைக்க முடியும். தேசிய முன்னுரிமைகள் மற்றும் சமூக தேவைகளின் நீடித்த சொத்துக்கள் அதாவது குடிநீர், ஆரம்ப கல்வி, பொது சுகாதாரம் மற்றும் சாலைகள் போன்றவைகளை மேம்படுத்த இந்த நிதி செலவழிக்கப்படும். ஆரம்பத்தில் இத்திட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. October 1994 இத்திட்டம் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு எம்பியும் ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் செலவழிக்க உரிமையுண்டு. 2016 June புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் வழிகாட்டுதல்கள் படி எம்பி லேட் நிதியானது ஸ்வச் பாரத் அபியான், அணுகக்கூடிய இந்தியா போன்ற திட்டங்களை செயல்படுத்தவும் பயன்படுத்தப்படலாம். மாநிலம் முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா உறுப்பினர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாவட்டங்களில் இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்துவதற்கான பணிகளை தேர்ந்தெடுக்கலாம்.

எம்பிக்கள் மாநிலத்தில் இயற்கை பேரிடருக்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலும், கடுமையான இயற்கை பேரிடர் அதாவது சுனாமி, பெரிய சூறாவளிகள் மற்றும் பூகம்பங்கள் ஏற்பட்டால் 1 கோடி ரூபாய் வரையிலும் செலவு செய்யலாம். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு எம்பிக்கும் வழங்கப்படும் நிதியானது 2011-12 ஆண்டுக்கு 5 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் நிதியை வெளியிடாத பட்சத்தில் அது அடுத்த ஆண்டுக்கு கொண்டு செல்லப்படும். எம்பிக்கள் தங்கள் நிதியில் குறைந்தபட்சம் 15% மற்றும் 7.5% மதிப்பிலான பணியை முறையே பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் சொத்துக்களை உருவாக்க பரிந்துரைக்க வேண்டும். எம்பி லாட்ஸ்கான நிதியை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துடன் அதிக நீடித்த சொத்துக்களை உருவாக்குவதற்கும் விளையாட்டு மேம்பாட்டுக்கான தேசிய திட்டத்துடனும் ஒருங்கிணைக்க முடியும். சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட பிரிவினரை கவனிக்கும் சங்கங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு தளர்வான மானியம் ₹1 கோடி வழங்கப்படும். இந்நிதியால் பயன்பெறும் முக்கிய முன்னுரிமை துறைகள் குடிநீர் வசதி, கல்வி, மின்சார வசதி, மரபுசாரா எரிசக்தி வளங்கள், சுகாதாரம், நீர்ப்பாசன வசதிகள், ரயில்வே, சாலைகள், பாதைகள் மற்றும் பாலங்கள், விளையாட்டு, விவசாயம் மற்றும் அது சார்ந்த செயல்பாடுகள், சுய உதவிக்குழு மேம்பாடு மற்றும் நகர்ப்புற மேம்பாடு ஆகியன. இந்நிதியில் அனுமதிக்கப்படும் மற்ற பணிகள் மூலோபாய இடங்களில் CCTV கேமரா வழங்குதல், பள்ளிகள், மருத்துவமனைகளில் பயோடைஜஸ்டர்ஸ் நிறுவுதல், விவசாயிகளுக்கு நிலையான எடை அளவு இயந்திரங்களை வழங்குதல், பொது இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை நிறுவுதல், தங்குமிடங்கள் அமைத்தல் போன்றவை. அரசு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு முதல் தவணையாக திட்ட மதிப்பீட்டில் 75%, அரசு சாரா நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 60% வழங்கப்படும். 2 லட்சத்திற்கும் குறைவான சிறிய திட்டங்களுக்கு முழு தொகையும் ஒரே நேரத்தில் வெளியிடப்படும். நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குதல், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அமரர் வாகனங்கள் போன்ற திட்டங்களை மாவட்ட அதிகாரிகளுக்கு சொந்தமான மற்றும் கட்டுப்படுத்தும் வகையில் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கணினி கல்வி அறிவை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக மைக்ரோசாப்ட் ஆபீஸ் மென்பொருளை வாங்குவதுடன் 1 பள்ளிக்கு 2 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் இந்த நிதி இப்போது அனுமதிக்கப்படுகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் சிற்றுரை கேட்டீர்கள்.

ಹಾಯ್ ಸ್ನೇಹಿತೆಯೇ, அனைவருக்கும் வணக்கம். நேரம் 12:06 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே ஷாலினி. ஓகே, ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட எல்லாம் பேசுறதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேங்க. நீங்களும் அப்படி கண்டிப்பா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் விட்டாங்க, அக்னி வெயில் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பசங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க. இப்போ இருக்கிற பெரிய டாஸ்கே வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பிள்ளைங்களை சமாளிக்கிறது தாங்க பெரிய டாஸ்க். அதை எப்படியெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க,

என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த லீவில்? ஐயோ இவங்களுக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க, எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் தாராளமாக அப்படியே வந்து லைனில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 298600038, இல்லை 295255545 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி என் கூட நீங்கள் பேசலாம். அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஃபேஸ்புக்லேயும் சொல்லலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பக்கத்தில் என்னோடய போஸ்ட் போட்டிருக்கேன், அதுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். மறந்துடாதீங்க, எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த விடுமுறை நாட்களில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எப்படி சமாளிக்கலான்னு ஐடியா வச்சுருக்கீங்க. அந்த ஐடியாவை அந்த டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா நாங்களும் அப்படியே வந்து அதை ஃபாலோ பண்ணிப்போம் இல்லையா. ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்துட்டே இருக்குங்க. அவதாரம் திரைப்படத்திலிருந்து தென்றல் வந்து தீண்டும் போது பாடல், இளையராஜா மற்றும் எஸ் ஜானகியின் குரலில், வாலியின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் இந்த பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே சமதுள்ள

0: வணக்கம், நான் உங்க கார்த்திக் மேத்தா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ 101.4 எல்லாமே தூள்.
1: நேரம் 12:13 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க ஷாலினி கூட. ஓகே, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க, குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க, நிறைய பேர் ஊருக்கெல்லாம் போயிருப்பாங்க, நிறைய பேர் வந்து ஊருக்கு போக முடியாத சூழல் இங்கே இருக்கிற மாதிரி அமைஞ்சிரும். ஸோ அப்படியே இருந்தாலும் பசங்கள்லாம் வீட்டில் இருக்கும் போது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுதான் ஒரு பெரிய விஷயமே. அதை எப்படிலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத எங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2986-0038 இல்லை 2952-5554 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி எங்களோட நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ ஒரு தோழி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லைனில். பேசலாம் உங்ககிட்ட. வணக்கம். நல்லா இருக்கேன் கலா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்க வாய்ஸும் கேட்டு, எவ்வளவு நாள் ஆச்சு. சரி சொல்லுங்க, எப்படி சமாளிக்கலாம், ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா?
2: அவங்க
1: கேக்குறத எல்லாம் செஞ்சு கொடுத்து அப்படியே மேனேஜ் பண்றீங்க?
2: அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, நான் கூட அட்டேஷன் பசங்கிக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களா ரொம்ப ஆரோக்கியம்.
1: ஓகே ஓகே, அப்ப என்ஜாய் பண்றீங்க நீங்க?
2: ஆமா மேடம், இப்போ யாரும் இது பிறகு வியர்க்காடு போக திரும்பிக்கிறாங்க, சரியாக்கா அது போய் வந்துருங்க.
1: ஓகே சரி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, இந்த லீவ் வந்து சும்மா ஹாப்பியா போட்டோம். ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி கலா, தேங்க்யூ. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க அம்மா வந்து அந்த பிள்ளைங்க என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாங்களாம். தொட்டில் கட்டணும்னா கூட புடவை எடுத்து உடனே அப்படியே போட்டு தொட்டிலை கட்டி கொடுத்து அதில் அவங்க கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி, இந்த மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் வந்து பசங்களை வந்து என்கேஜாக வச்சுக்கிறோம், இப்படிலாம் நாங்கள் தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஏதாவது வழிமுறை இருக்கும்ல, இந்த லீவில் இப்படிலாம் பண்ணால் பசங்களை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கும், அது என்ன அப்படின்றத எங்கள் கூட நீங்கள் சொல்லுங்கள். 2986-0038 2952-5554 இந்த எண்களுக்கு, இல்லை ஃபேஸ்புக்கில் சொல்லணும்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்கள் என்னோடய போஸ்டிக்கையில் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கர்ணா திரைப்படத்திலிருந்து மலரே மௌனமாக பாடல். இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எல்லாமே எப்போவுமே சமதுள்ள

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: நேரம் 12:22 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, ஷாலினி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில் லீவ் விட்டாங்க, பசங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க, எப்படி அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நானும் சில பல ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேங்க. என்னென்னா, பசங்க வந்து ஓரளவுக்கு, இல்லை ஓரளவுக்கு கூட இல்லைங்க, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்கனாலே நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்கள வந்து நம்ம பண்ணுற அன்றாட வேலைகளில் அவங்கள ஈடுபடுத்தலாம். உதாரணத்துக்கு, இப்போ வா நான் வந்து இதெல்லாம் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன், கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த ஃபிஷ் டேங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மீன் பிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன வேலைகளில் அவங்கள வந்து ஈடுபடுத்த அவங்க என்கேஜ் ஆயிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல், இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறேன், என் கூட சேர்ந்து நீயும் பண்ணு, எனக்கு இதை ஹெல்ப் பண்ணு, அதை ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கூட நமக்கு இன்னும் அதிகமாக டைம், நம்ம வந்து டிவி பார்க்கறதுனாலையோ ஃபோன் பார்க்கறதுனாலையோ அவங்களோட நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் சப்போஸ் இந்த மாதிரி வேலையிலலாம் நம்ம அவங்கள ஈடுபடுத்தணும் அப்படின்னா, நம்ம அவங்களோட இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுற டைமும் அதிகமாக இருக்கும், அவங்க நம்ம கூட நிறைய ஓப்பன் அப் ஆவாங்க. இந்த மாதிரி கூட நம்ம பண்ணி அவங்களோட டைமை வந்து நம்ம அப்படியே கடத்தலாம். இது என்னோட ஐடியா. அடுத்த ஒரு ஐடியாவை சொல்றதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம். ஓகே, சூப்பர், கட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா ஓடும், அந்த ஐடியாலாம் என் கூட ஷேர் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 298600038, இல்லை 295205545 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை ஃபேஸ்புக்கில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து நீதானே நாள்தோறும் நான் பாடும் நான் பாட காரணம் அப்படின்னு அழகாக பாடுறதுக்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா ரெண்டு பேரோட குரலில் இளையராஜ் இந்த பாடல கேட்டு இணைந்திருக்க போறோம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோலு.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்த பின்பு நான் பாடல் கேட்டுட்டு இருந்தீங்க. சூப்பரான பாடல். ஓகே, அடுத்த பாடல் உங்களுக்காக த்ரீ திரைப்படத்திலிருந்து தனுஷ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் இவங்க ரெண்டு பேரோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாம் எப்பவுமே சமதுளு. நேரம் 12:36.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர்க் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக தவேக இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகே உள்ள பனையூரில் தவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகவும் தவேகவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த

0: நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791,654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 இருந்து 40 வயதுக்குட்பட்ட வங்கிக் கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக

வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 12:51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் லீவ் விட்டாங்க, பசங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க, அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தப்ப ஃபேஸ்புக்கில் நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டிருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். ஜனனி அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம உறவினர் மற்றும் தோழர்களின் குழந்தைகளுக்கும் பயன்படும் விதத்தில் சிறிய சிறிய விளையாட்டுகள், பொழுதுபோக்குகள் மற்றும் எளிய புத்தகங்களை அறிமுகப்படுத்தலாம். இதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அதை நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிவராம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிய மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. சோமசுந்தர பிரபு அவரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. நன்றி. சரவணன் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் இனிய வணக்கம்னு சொல்லியிருக்காரு. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹேமலதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சி மகிழ்ச்சி கேட்டு ரசிக்கின்றோம். நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாக்களுக்கு பிள்ளைகள் சின்ன உதவி செய்யலாம், படித்து கதை சொல்லலாம், நல்ல பொழுதுபோக்காக

எல்லாம் விடுமுறை நாட்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்துல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவரும் மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்போவுமே வந்து பசங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குலாம் வந்து டயர்ட் ஆகிடும் அவங்கள வந்து, ஏய் இங்கே ஓடாத, ஏய் அதை பண்ணாத, இது மேலே ஏறாத, அது மேலே ஏறாத, இதை செய்யாத, அதை செய்யாத, நம்ம நிறைய நோ தான் அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இப்படி நோ சொல்கிறதுக்கு பதிலாக அவங்கள நம்ம பண்ணுற வேலையில் நம்ம இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் பொழுது போகும், நமக்கும் வேலை செய்கிறதுக்கான சுமையே இல்லாமல் அப்படியே போகும். அது மட்டும் இல்லாமல் ஜனனி அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம ரீடிங் ஹேபிட்டை இப்போவே கூட நம்ம வந்து கொண்டு வரலாம். நம்ம சின்ன சின்ன புத்தகங்கள், எளிய புத்தகங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கணும். நம்மளை பார்த்து அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நம்ம பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு ரீடிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்போவுமே டிவி ஃபோன் அப்படின்றது இல்லாமல் வேறையும் பண்ணலாம். அப்புறம் வெயிலுக்கு அப்புறமா ஒரு ஈவினிங் டைமில் மாலை வேளையில் நம்ம பிள்ளைங்களை வந்து வெளியே போய் விளையாட விடுறது.

நம்மளை பார்த்து அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு ரீடிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்போவுமே டிவி ஃபோன் அப்படின்றது இல்லாமல் வேறையும் பண்ணலாம். அப்புறம் வெயிலுக்கு அப்புறமா ஒரு ஈவினிங் டைமில் மாலை வேளையில் நம்ம பிள்ளைங்களை வந்து வெளியே போய் விளையாட விடுறது, இல்லை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கான டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது புதிய விஷயங்களை பார்ப்பாங்க, நிறைய கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறு சில டிப்ஸோடு நான் வந்து டாடா பாபாய் சொல்லிக்கிறேன். மீண்டும் 2 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேட்டியுண்டாருங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம். காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டே இருங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. பாடல்கள் கேட்கறதே ஒரு தனி சுகம்தான் அப்படின்னாலும் கூட, நமக்கு பிடித்தமான பாடல்கள், அதுவும் 80களில் 90களில் அதுக்கும் முந்தைய 70களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் எப்போவுமே வந்து நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான பாடல்களாக இருக்கும். அந்த மாதிரியான பாடல்களை தான் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்க போகிறோம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக முத்துலிங்கம் எழுதிய பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா இருவரும் இணைந்து பாடியது, செந்தூர பூவே திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கேட்டினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ள

1:06 ஆயிட்டிருக்கு. திரைகாணம் தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கங்கை அமரனோட வரிகளில் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் S ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

மணி 11 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சி தான். ரொம்பவே அழகான பாடல்கள் கேட்கறதுக்கு, எனக்கே வந்து கேட்கும்போது அழகாக அவ்வளோ இசையாக தூக்க வர மாதிரியான பாடல்கள் இருக்குது. உண்மையாகவே இந்த மாதிரியான பாடல்கள் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது, வாலியோட வரிகளில் இளையராஜா இசையில், மௌனராகம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

ஒரு மணி 16 நிமிடம் ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கீங்க திரைக்காணம் நிகழ்ச்சி தான். 60, 70, 80 அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த மாதிரியான அந்த காலத்தில் வெளிவந்த பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வாலியோட வரிகளில் சித்ராவோட குரலில் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்குது. கேட்டனே திருங்கள், இது ரெயின்போ பண்புலை 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

மனோ சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் கங்கையமரனோட வரிகளில் இளையராஜா இசையில் எங்க ஒரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 1:26 ஆயிற்றுக்கு திரைகாணம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடலை வந்து இந்த பாடலுடைய இதுவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கிராமத்து சாயலாகவே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரிகளில் துணி துவைக்கிறது, குளிக்கிறது, அதே மாதிரி அங்கே ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கிராமத்து சார்ந்து கிராமத்தில் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரியான ஒரு அந்த காட்சியை அப்படியே வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோ தான் அதில் இருக்கும். இளையராஜாவோட குரலில் தான் இந்த பாடல் வர இருக்கு. வாலியோட வரிகளில் இளையராஜா இசையில் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கு. கேட்டனே திருங்கள், இது ரெயின்போ FM 101.4.

எவ்வளோதான் வசதிகள் இருந்தாலும் கூட சில நேரங்களில் நம்ம சொந்த ஊர் மாதிரி வரலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குள்ளுமே இருக்கும். நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த வில்லேஜுக்குன்னு இருக்கக்கூடிய நார்மலான ஒரு காட்சிகள் அதை பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏதோ அந்த மாதிரி நகரங்களில் சில நேரங்களில் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம கிராமங்களில் மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான பாடல் தான் இது அப்படின்னு சொல்லலாம். கங்கையமரனோட வரிகளில் இளையராஜா எஸ் ஜானகியரும் இணைந்து பாடிய பாடல், இளையராஜாவோட இசையில் ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 1:37 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சி தான். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மனுவோட குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

மனோ மற்றும் சித்ரா இருவரோட குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 1:47 ஆயிட்ருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் உங்களுக்காக வரக்கூடிய அடுத்த பாடல் பாவலர் வரதராஜன் எழுதிய பாடல். கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இணைந்திருங்கள்.

0: ஹே, ஏன் திவ்யா அழற?
1: அழல சந்தியா, சிஸ்டம் பாத்து பாத்து வேலை செஞ்சுகிட்டே இருக்கல, அதுதான் கண்ணு எரிச்சல் ஆகி கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு.
0: அசையாம சிஸ்டம் பாத்து உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்த்தா அப்படிதான் ஆகும்.
1: இப்ப என்ன சந்தியா, வேலை செய்ய வேண்டாம்னு சொல்றியா?
0: அப்படி சொல்லலடி, கூடுமான அளவுக்கு கண்களை நிறைய சிமிட்டணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது நடை கொடுக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து கண்ணை சிமிட்டாம வேலை பாக்குறது மூலமா உங்க கண்கள் எவ்வளவு பாதிப்பு அடையுதுன்னு தெரியுமா? உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் வரும், தலைவலி, உடம்பு வலி, தசை பிடிப்பு போன்ற பல பிரச்சனைகள் வரக்கூடும். கண்ணும் கருத்துமா வேலை பாக்குறதோட கண்களையும் கருத்துல வச்சு வேலை பாருங்கன்னு சொல்ல வரேன்.
2: ஒரு மணி 52 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 திரைக்காணம் நிகழ்ச்சி தான். 60, 70, 80களில் வெளிவந்த திரை இசை பாடல்களை கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக அன்புள்ள காதலுக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கவி ரவியோட வரிகளில் தேவாவோட இசையில் இந்த பாடல் வருது. இந்த பாடலோட நானும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். திரும்பவும் ஒரு சூப்பரான நாள்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் மிட் டே நியூஸ். த ஹெட்லைன்ஸ். West Bengal BJP Legislature Party to meet in Kolkata today to elect its leader. DRDO and Indian Air Force successfully conduct maiden flight trial of indigenous Tara glide weapon. Prime Minister Narendra Modi describes Somnath Temple as timeless symbol of Bharat's resilience, unity and civilizational strength. US Court of International Trade declares Trump administration's 10% universal tariff levied on imports from India and other countries illegal. US President Donald Trump says United States and European Union are united in ensuring that Iran never acquires nuclear weapons. And in IPL cricket, Delhi Capitals to take on Kolkata Knight Riders in Delhi this evening. The West Bengal BJP Legislature Party will meet in Kolkata this afternoon to elect its leader. The party's central observer and Union Home Minister Amit Shah will be present in the meeting. The BJP registered a historic victory in the just held assembly elections, ending the TMC's 15-year rule in the state. More from our correspondent.
4: From the airport, Mr. Shah went straight to Dakshineshwar Kali Temple, where he offered prayers before moving on to his next engagements. Later today, he will attend a meeting with the BJP's newly elected MLAs at the Bishwa Bangla Convention Center, where the leader of the legislative party will be formally elected. Home Minister will remain in Kolkata overnight. Tomorrow morning, he is scheduled to attend the oath-taking ceremony of the party's elected members at Brigade Parade Ground. The event will also see the presence of Prime Minister Narendra Modi, along with the host of union ministers and several chief ministers from BJP-ruled states. Since the oath-taking ceremony is being held on the occasion of Rabindra Jayanti, special emphasis is also being given to cultural performances. The BJP is planning to showcase Bengali culture through Rabindra Sangeet and other cultural presentations.
5: Shundipan Dashgupta, Akashbani News, Kolkata.
3: Discussions on forming the new government in Kerala are progressing. Congress, the leading party of the UDF, is expected to announce its leader by Sunday. Congress sources informed that the decision on the legislative party leader will be taken by the national leadership based on the report submitted by the party observers to Kerala. More from our correspondent.
6: The focus of discussions over the chief minister's post in Kerala has now shifted to New Delhi. Following the meeting of the Congress Legislative Party, the observers appointed by the All India Congress leadership returned to Delhi on Thursday itself. The final decision on the Congress parliamentary party leader in Kerala is expected to be announced after consultations with the national leadership. Meanwhile,

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அறிவியல் வளர்ச்சியின் பயனுள்ள பல கண்டுபிடிப்புகளில் வானொலியும் ஒன்று. பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடம் செய்திகளை விரைந்து கொண்டு சேர்த்தது வானொலி மட்டுமே. தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்தி 90 ஆண்டு காலமாக மக்கள் சேவையை தொடர்கிறது ஆகாஷ்வாணி. வானொலி தன் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து சோனல்தாஸ் அவர்கள்.
1: வானொலி, வானொலி வாழ்வின் வசந்தத்தை வருவித்த ஒரு ஊடகம். இசையில் என்னை மறக்க, செய்திகளால் உலகம் அழக்க, இளைய பாரதம் இளமைக்கான இனிய வரமாக, இலக்கிய நிகழ்வுகள் மரபு பேணவும் அறிவை வளர்க்கவும் உதவியாக, வானொலியின் ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்வியலில் இணைந்த பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக என் வாழ்க்கையில் அமைந்துள்ளது. வானொலியை நாங்கள் எங்கள் காலங்களில் கேட்கும்போது கேட்கும் திறனை நாங்கள் வளர்த்து கொண்டோம். வானொலி என்பது கிராமத்தில் வளர்ந்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் எங்களுக்கு வசந்தமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு ஊடகமாக அன்று இருந்தது. வானொலியின் நினைவுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணும்போது எங்களுடைய இளமை காலம்தான் இங்கு நினைவுக்கு வருகின்றது. அலை வழியாக அந்த அலைவரிசையில் வரக்கூடிய இனிய குரல்களும், அவற்றின் வழியாக எங்கள் வாழ்வில் ஓடிய நாத சுரங்களும், அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் இன்று எமை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக, இல்லை ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கேட்கும் திறன் மிக்கவர்களாக, நிறைய சிந்தனையை தூண்டக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டலாக, மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது. இன்றும் வானொலியில் நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வானொலி நிலையத்தை நோக்கி ஓடோடி வருவதற்கான காரணம் அதுதான். காட்சி ஊடகங்கள் தராத பல கனவுகளை எங்களுக்கு இந்த வானொலி தந்தது. வானொலியில் இசைத்த அந்த பாடல்கள் ஓடும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே விளைந்த அந்த கற்பனைகளும், நாங்கள் கண்ட கனவுகளும், ஒவ்வொருவர் பேசும்போது அந்த வானொலியில் அவர்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் ஏங்கிய ஏக்கங்களும் எல்லாம் இன்றும் எங்களுக்கு அந்த நினைவுகளை தந்துதான் நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே ஓடி வந்து

0: ரொம்பவும் வானொலியில் பேசுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும் போது இதே அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இன்று வரை எங்களிடம் தொடர்கிறது. ஆகவே வானொலி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம். நாம் அதை தற்போது ரசிக்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டுள்ளோம் என்பதுதான் என்னுடைய வருத்தம். மீண்டும் வானொலியின் பக்கம் திரும்புவோம், நிறைய நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வானொலிக்கு தனி இடம் உண்டு. அவர்களின் தனிமையை போக்கி வேலைப்பழுவின்றி தங்கள் பணியை தொடர வானொலி முக்கிய பங்காற்றுகிறது.
2: நான் ரத்னபௌர்ணா பேசுகிறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து வானொலி கேட்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், வானொலி பெட்டி இருக்காது. நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் வந்து வானொலி பெட்டியில் பாடல்கள் காலையில் நாங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போகிற வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சின்ன பிள்ளைலேருந்து பாட்டு கேட்குனா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வானொலி பெட்டி வாங்கி அவங்களோட கண்ட்ரோலில் அதை வச்சுருந்தாங்க. நம்மளை வந்து டியூன் பண்ண கூட விட மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த டியூன் பண்ணி முள்ளு நகர்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் இருக்கிற சின்ன பெட்டி கடைகளில், டீ கடைகளில் இங்கெல்லாம் வந்து வானொலி பெட்டி ஓட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அடுப்படியில் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டில் எங்கள் மாமியார் கண்ட்ரோலில் இருந்துச்சு. என்னடா அது, ஒரு வானொலி பெட்டி இவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதே, அதுவும் பெண்கள் மத்தியில். ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்குங்கிறது கிடையாது தானே. அதனால இந்த வானொலி பெட்டிக்கு அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் வந்து பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது வானொலி பெட்டியில் பாடல்கள் கேட்டிருக்கேன். பாடல்கள் கேட்கறது, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கறது, இந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியாக ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன். எனக்கு டியூன் பண்ணுற ஒரு உரிமை கிடச்சிது. கணவர் வந்து தொழில் தான் பார்க்குறாரு. கடையில் வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வானொலி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட கணவருக்கு வந்து நம்மளா செலக்ட் பண்ணி பாடல்கள் போடுறதை விட வானொலியில் பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்னைக்கோ மறந்து போன பாடல்கள்லாம் கூட திடீர்னு வரும். பழைய பாடல்கள் ஆகட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, இந்த பாடல்கள் கேட்கறதுங்கிறது நம்ம பயணங்களில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வானொலின்றது வந்து எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் விஷயங்கள் இப்போ நம்ம வந்து டெவலப் ஆகிட்டா கூட, இந்த வானொலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கடைகளில் நிறைய பேர், எங்கள் ஊரில் வந்து பாட்டிங்கெல்லாம் இப்படி கால் நீட்டி உட்கார்ந்து அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்குறதாகட்டும், இல்லை செய்திகள் கேட்குறதாகட்டும், அந்த இதெல்லாம் வந்து இப்போயும் எங்கள் ஊரில் பார்க்க முடியும். நான் கிராமத்தில் இருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போவும் நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவு தான் வந்து சயின்ஸு டெவலப் ஆயிருச்சு, அது இதுன்னு என்னென்னவோ இருந்தால் கூட, இந்த வானொலிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செல்வாக்கோட பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கும் வானொலிக்கும் இருக்க ஒரு தொடர்பை உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை பார்த்தீங்கன்னா அதோட சேவை தொடங்கி 90வது வருஷத்தோட கொண்டாட்டத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை இன்னும் பல ஆண்டுகளை கடந்து, 100 ஆண்டுகளையும் கடந்து அவங்களோட சேவை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: மக்கள் வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி எளிமையான சக்தி வாய்ந்த ஊடகம், கண்களுக்கு ஓய்வளித்து மனதை அமைதிப்படுத்தும் ஒலி ஓவியம் வானொலி.
1: என் பெயர் லக்ஷ்மி நாராயணி. நம்ம வாழ்க்கையில் மிகவும் எளிமையானதும் ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி தான். இது ஒரு சின்ன கருவி தான், ஆனால் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம காதுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. வானொலியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, அது எல்லாரையுமே சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நகரம், கிராமம், மலைப்பகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கே இருந்தாலும் சிக்னலை கொண்டு போய் சேர்க்குது. இணையம் இல்லாமலும் பெரிய செலவு இல்லாமலும் எளிதாக தகவல்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதனம் இந்த வானொலி. தகவல் மட்டும் கொடுக்குதான்னா இல்லை, பல வேலைகளில் நமக்கு ஒரு நண்பனை போல துணையாக இருக்குது. வேலை செய்யும் பொழுது பாடல்களை கேட்கலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், கல்வி நிகழ்ச்சிகளை கேட்டு அறிவு வளர்த்துக்கலாம். கண்ணுக்கு சோர்வு இல்லாமலும் மனதுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நல்ல நண்பன் மாதிரி வானொலி இருக்குன்னா அது மிகையல்ல. அகில இந்திய வானொலி நிலையத்தை பற்றி சொல்லணும்னா, இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பழமையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒலிபரப்பு நிறுவனம். பல மக்கள் மனதில் இது இடம் பிடித்திருக்கின்றது. ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். 9 தசாப்தங்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்து தகவல்கள், கல்வி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது. காலம் எவ்வளோ மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் வானொலியினுடைய மதிப்பு குறையலை என்பதற்கு ஆல் இண்டியா ரேடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக நமக்கு பல மொழிகளுடைய நிகழ்ச்சி கிடைக்கின்றது. செய்திகள், விவசாய தகவல்கள், கல்வி நிகழ்ச்சிகள், இசை, கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் சமமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சேவையை இது செய்து வருகின்றது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு அறிவு களஞ்சியம் மாதிரி இருக்கிறது. அதிலும் முக்கியமானது நேரடி அலை ஒலிபரப்பு, லைவ் ப்ராட்காஸ்ட். எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் உடனே நம்ம காதுக்கு வரும். தேர்தல் முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவசர அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, விழாக்களின் போதும் என்று எல்லாத்தையுமே நேரடியாக இதன் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. இதுதான் வானொலியினுடைய வேகம், இதுதான் அதனுடைய வலிமை. நான் நம்ம வானொலி நிலையத்தின் வாயிலாக இலக்கியங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு சில முறை கிடைத்திருக்கின்றது. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆல் இண்டியா ரேடியோ போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் இலக்கியத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. இலக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி, நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது, உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இத்தகைய இலக்கியங்களை பொதுமக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வானொலி சிறப்பாக செய்து வருகிறது. வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி மட்டும் இல்லை, அது தகவல், கல்வி, மகிழ்ச்சி இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். காலம் எவ்வளோ மாறினாலும் வானொலி

0: ஆண்டலினுடைய மதிப்பு என்றுமே குறையாது. 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வானலையின் வர்ணஜாலமாய் மக்கள் மனதில் என்றும் வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பு ஆர். தியாகராஜன். அமைப்பில் உதவி கிருஷ்ணவேணி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
2: அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நேரம் 2:30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ் கேட்க போறீங்க ஷாலினி கூட இதமாய் இசையாய். ஓகே, இன்னைக்கு ரெயின்போ மெலடிஸ்ல சூப்பரான பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக லைன் அப் பண்ணி வச்சிருக்கேங்க. செம்ம பாடல்கள், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலா இது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா யார் பாடியிருக்காங்கன்னு சொல்றேன், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இளையராஜாவின் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் விஜய் யேசுதாஸ் பாடின இந்த பாடல்.

0: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்
1: கண்டிப்பா எனக்கு பிடிச்ச பாடல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நேரம் 2:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ்ல நீங்க அடுத்ததா கேட்க போற பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில், வாலியின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் சின்ன சின்ன வண்ணக்குயில் பாடல். இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோல.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
1: நேரம் 2:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஷாலினி கூட அடுத்த பாடல் உங்களுக்காக அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இவங்க ரெண்டு பேரோட குரல்ல கங்கை அமரனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் ஒரு அழகான பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள.

0: 104.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேரம் 2:46 ஆயிட்டு ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இதமாய் இசையாய் ஷாலினி கூட. அடுத்த பாடல் உங்களுக்காக முதல் மரியாதை திரைப்படத்தில் இருந்து ராசாவே உன்னை நம்பி பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ் ஜானகியின் குரலில், வைரமுத்துவின் பாடல் வரிகளில், இளையராஜாவின் இசையில் இந்த பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ FM 101.4. எங்க எல்லாம் எப்பவுமே சமதோடு.

நேரம் 2:51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ மெலடிஸ்ல அடுத்ததான் நீங்க கேட்க போற பாடல் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து அன்பே நீ என்ன அப்படின்னு சூப்பரான பாடல் வருதுங்க. மனு மற்றும் சித்ராவின் குரலில் வாலியின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் இந்த பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோளு.

2:56 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக தில்லுமுள்ள திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலோட மீண்டும் 4 மணிக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச 60-70 காலகட்ட பாடல்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேட்டி உண்டாருங்க. இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதோலு. நான் RJ ஷாலினி.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை தொடர்ந்து நீடிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவிற்காக தாவேகா காத்திருக்கிறது. தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இடதுசாரி கட்சிகளும் இது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அக்கட்சியின் தலைமையகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். தாவேகா ஆட்சி அமைப்பதை பிஜேபி தடுக்கவில்லை என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய அரசு அமைப்பது தொடர்பாக பிஜேபி ஆதரவுடன் திமுக மற்றும் அஇஅதிமுக பேச்சு நடத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ராஜேஷ் சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத் மணிஷா, துருவ் ராவத் சூரஜ் கோலா மற்றும் அர்ஜுன் ரெட்டி அச்சுதாதித்ய ராவ் இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா லெபனான் இடையேயான ஆட்டம் தற்போது சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கிசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:02. நேரம் 3:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. இனிமே கேட்க போறது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி.
2: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமுனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
3: டாக்டர், கேன்சர்னா என்ன, அது எதனால வருது?
4: கேன்சர் அப்படிங்கிறது புற்றுநோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நம்ம உடம்புல வந்து கோடிக்கான அணுக்கள் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த அணுக்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தட், அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இருக்கு. இப்போ அந்த சிஸ்டம் மாறுபட்டு அது வேற மாதிரி மாறும் பொழுது, அந்த அணுக்கள் வந்து அந்த சரியான பாதையில் செல்லாத பொழுது அது மாறுபட்ட அணுக்களாக, அபூர்வமான அணுக்களாக உருவாகும். இந்த அபூர்வமான அணுக்களின் அபிரிதமான வளர்ச்சி இதுதான் புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். சோ நான் கோடிக்கணக்கான

அணுக்கள்னு சொன்னேன். ஸோ நிறைய அணுக்கள் இருக்கு, ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு, இப்போ நம்ம பெத்தாலஜின்னு சொல்ல போனா அதுல வந்து ஸ்குவாமஸ் செல் இருக்கு, பாலிபாய்ட் செல்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு செல்லையும் வேறுபடும் பொழுது அப்நார்மல் செல்ஸ் அதுல ஃபார்ம் ஆகும் பொழுது அதை தான் நம்ம புற்றுநோயின்னு சொல்றோம், சரிங்களா? பட் இந்த அபூர்வமான அணுக்கள் உருவாகாம தடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, செக் பாயிண்ட் இருக்கு நம்ம உடம்புல. நான் ஒரு பர்டிகுலர் மெத்தடுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த அணு வந்து இப்போ ஒரு குழந்தை உருவாகும் பொழுது ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு அணுவும் தந்தை கிட்ட இருந்து ஒரு அணுவும் சேர்ந்து ஒரு அணு ஃபார்ம் ஆகுது, கரு உருவாகுது. இந்த கருங்கிறது ஒரே ஒரு செல் தான், ஒரே ஒரு அணு தான். இந்த அணு வந்து மல்டிப்ளை ஆகி அது வந்து ஒரு குழுமம் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த அணுக்கள் எல்லாம் மாறுபட்டு ஒவ்வொரு பாகமாக மாறும். ஸோ இந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம், சரிங்களா? ஸோ இப்ப அந்த ஒரு அணு வந்து நிறைய அணுக்களாக உருவாகி அந்த நிறைய அணுக்கள் வந்து ஒவ்வொரு பாகமா உருவாகணும். ஸோ அப்ப எல்லாமே என்ன ஆகுது, ஒரே அணுல இருந்து தான் எல்லா வேறுபாடும் நடக்குது. இப்ப கண்ணுக்கு உண்டான அணு உருவாகணும், லிவருக்கு உண்டான அணு உருவாகணும், லங்குக்கு உண்டான அணு. ஸோ ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு, பாதை இருக்கு. ஸோ இந்த பாதையில அந்த பாதை கரெக்டா போகுதா, இப்ப இந்த இந்த குரூப் அணுக்கள் வந்து இது ஃபார்ம் ஆகணும், அந்த குரூப் அணுக்கள் இது ஃபார்ம் ஆகணும், இந்த குரூப் அணுக்கள் இது ஃபார்ம் ஆகணும், அங்கே வந்து வேறுபாடு நடக்கிறது. அப்ப அந்த வேறுபாடு நடக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் செக் பாயிண்ட் இருக்கு. ஓகே, இந்த செல்ஸ் எல்லாம் இந்த சைட் போகணும், இந்த செல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆகணும், செக் பாயிண்ட்ஸ் இருந்து அந்தந்த அணுக்களை வந்து அந்தந்த பாகத்துக்கு ஏற்படுறதுக்கு ஒரு பாதை வகுத்து கொடுக்கறாங்க. அந்த உடம்புலயே செக் பாயிண்ட்ஸ் நடக்குது. இந்த செக் பாயிண்ட் சரியா வேலை பண்ணலன்னா தான் மாறுபாடு ஏற்படும். சோ அது ஒரு செக் பாயிண்ட் வேலை பண்ணலாம்னு கூட அடுத்த செக் பாயிண்ட்ல வந்து சரி பண்ணிடும். அந்த சிசு உருவாகிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு நம்ம இதுல. ஸோ இந்த மாதிரி அது ஃபார்ம் ஆகும் பொழுது இதே மாதிரி இப்ப செக் பாயிண்ட் வேலை செய்யலைன்னா அது அபூர்வமான அணுக்கள்னு உருவாகும் பொழுது இந்த அபூர்வமான அணுக்களை பிடிக்கிறதுக்கு இல்ல அதை வந்து சிறைப்பிடிச்சு இதுக்கு மேல இது வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அணுக்கள் இருக்கு. ஸோ அது நம்ம உடம்புல வந்து மச்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மச்சங்கள் எல்லாம் ஆக்சுவலா அபூர்வமான அணுக்கள். இந்த அபூர்வமான அணுக்கள் எல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இதுங்க இனிமே வந்து வளரக்கூடாதுன்னு வந்து அந்த சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க நம்ம உடம்புல. ஸோ அந்த செக் பாயிண்ட் அதுல இருக்கு. இதெல்லாம் மீறிதான் இந்த அபூர்வமான அணுக்கள் உருவாகணும். சோ இந்த அபூர்வமான அணுக்கள் உருவாகி அதுக்கு என்னன்னா தான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த அபூர்வமான அணுக்கு இது எல்லாமே செயல்படுத்த முடியும், என்னாலே எல்லா வேலையும் இவ்வளவு அணுக்கள் அவ்வளவு செய்யும் மாறுபட்டு செய்யறத நான் ஒருத்தர் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியுங்கிற எண்ணத்தோட இது வந்து அபிரதமா வளர்ச்சி அடையும். அபிரதமா வளர்ச்சி அடையும் பொழுது இதுக்கு கட்டுப்பாடு அப்படின்னு ஒண்ணும் கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது. சோ இது நம்மளுடைய இதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு, இவ்வளவுதான் இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் தகுந்தது அப்படிங்கறது இருக்கு, சரிங்களா? இப்ப நீங்க ஒரு காலேஜ் அட்மிஷன்னா இவ்வளவு பேர் தான் சேர முடியும், அதுக்கு மேல சேர முடியாது இல்லையா. சோ அதே மாதிரி ஒரு பகுதிக்கு இவ்வளவுதான் அணுக்கள்னு வந்து கட்டுப்பாடு இருக்கு. அண்ட் ஒரு ஒரு அணு இன்னொரு பக்கத்துல போச்சுன்னா அது உருவாகாது, அதுக்கு மேல அது வளர்ச்சி அடையாது. ஆனா இந்த அபூர்வமான அணுக்கள் எப்படின்னா இதுக்கு வந்து தன்னுடைய தன்மை எப்படின்னா இது வந்து எப்படி இருந்தாலும் நீ வளர நானும் வளர எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்மளால ஒரு குடும்பம் நம்மளால எப்படி வேணாலும் வளரலாம். சோ நம்ம எல்லாரும் வளரலாம்னு சொல்லி இது வளர ஆரம்பிக்கும். இது வளர ஆரம்பிச்சு இது ஒரு பகுதி எந்த பகுதியில் அது வளர்ச்சி அடையுதோ அந்த பகுதிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். சோ அதுலதான் இது வந்து அபூர்வமான அணுக்களின் அபிரதமான வளர்ச்சி தான் புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். சோ எந்த பகுதியில அது ஏற்படுதோ அந்த இடத்துக்கான புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அணுக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ எங்க வருதுங்கிறது அதுக்கு உண்டான இந்த புற்றுநோய் வந்து பல வகைப்பட்டது, 100 வகைப்பட்டது. ஆக்சுவலி இது ஒரே ஒரு வகை கிடையாது, பல வகைப்பட்டது. பெத்தாலஜி அப்படிங்கறதுலதான் வந்து என்ன மாதிரி கேன்சர் அப்படிங்கறது தெரியும். இந்த என்ன மாதிரி கேன்சர்ங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சதப்பரீட்சை பயோப்சி அதெல்லாம் பண்றோம். இந்த சதப்பரீட்சை பண்ணாதான் அது எந்த மாதிரி அணுல இருந்து இந்த அபிரதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்குங்கிறது தெரியும். சோ இந்த அபிரதமான வளர்ச்சியை அதுக்கு மேல எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது அதுக்கு மேலதான் தெரியும். சோ கேன்சருங்கிறது இதுதான். இதோடைய அடுத்த தன்மை என்னன்னா பரவக்கூடிய தன்மை. இந்த பரவக்கூடிய தன்மைங்கிறது நேரடியாக பரவுதல், ஒரு இடத்துல இது உருவாகும் பொழுது. இப்ப இது வந்து நீங்க முக்கியமா பெண்களுக்குன்னு கேட்கும் பொழுது இந்த பெண்களுக்குங்கிறதுல வந்து முக்கியமான கேன்சர் வந்து மார்பக புற்றுநோய். இந்த மார்பக புற்றுநோயில ஒரு மார்பகத்துல ஒரு பகுதியில இந்த அபூர்வமான அணுக்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஒரு உருவாகுதுன்னா இது எப்படி பரவலாம்னா ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு. சோ மார்பகத்து உள்பகுதியில் இருக்குதுன்னா அது வெளிப்பகுதிக்கும் வரலாம், கீழ்பகுதிக்கும் வரலாம். சோ ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம், ஒரு மார்பகத்திலிருந்து இன்னொரு மார்பகத்துக்கும் நேரடி டைரக்ட் ஸ்ப்ரெட் அப்படின்னு பேரு. சோ நேரடி பரவுதல் ஏற்படலாம். இரண்டாவது வகையான பரவுதல் வந்து நெறிக்கட்டிகள், நிணநீர் கட்டிகள் அப்படின்னு இருக்குது நம்ம உடம்புல. சோ இந்த நிணநீர் கட்டிகள் வந்து ஒவ்வொரு

0: பாகத்துக்கும் உண்டு. எல்லாத்துக்கும் நன்னநீர் ட்ரைனேஜ் இருக்கு. ஸோ இந்த நன்னநீர் ட்ரைனேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் அதுக்கும் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் வகையில இந்த நன்னநீர் கட்டிகள் மூலமாவும் புற்றுநோய் பரவலாம். மூணாவது வந்து இந்த அணுக்கள் வந்து எங்க பரவுதோ அதுக்கும் ரத்தம் தேவை. ரத்தம் வந்து இருக்கணும், ஏன்னா ரத்தத்துல தான் நம்மளுக்கு எல்லா நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கு வேண்டிய வளர்ச்சிக்கு தேவையான பொருட்கள் வந்து அந்த ரத்தம் மூலமா தான் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த அணுக்கள் வந்து பெருகும் பொழுது ரத்த நாளங்களும் உள்ள வளர்ச்சி அடைஞ்சு அப்போ அதுல வந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் பொழுது அது வழியா என்ன ஆகும்னா ரத்த நாளங்களுக்குள்ள இந்த அணுக்கள் புகுந்து அது வழியா எங்க வேணாலும் போகலாம். சோ ரத்தம் எங்க போகுதோ, இப்ப மார்பகத்துல ஆரம்பிக்குதுன்னா மூளைக்கு பரவலாம், முட்டைப்பையில பரவலாம், எலும்புக்கு பரவலாம், லிவருக்கு பரவலாம். சோ எங்க வேணாலும் இது பரவக்கூடிய அந்த ரத்த நாளங்கள்ல போய் ரத்தம் வழியா இது எங்க வேணாலும் பரவக்கூடிய தன்மையுடையது. இந்த வகையான பரவுதல்னாலதான் எல்லாருக்குமே ஒரு அச்சம், அண்ட் அதனாலதான் வைத்தியமும் சிகிச்சையும் மாறுபடும்.
1: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர் வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமுனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமுனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: பெண்களுக்கு கேன்சர் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால வருதா இல்ல ஜெனடிக் ரீசன்ஸால வருதா?
2: புற்றுநோய்ங்கிறது ஏன் வருதுன்னு இன்னும் ஆராய்ச்சியில தான் இருக்கு. இதுதான் காரணம் அப்படிங்கிறது இன்னும் சரியாக புலப்படலை, சரிங்களா? ஆனா காரணிகள் அப்படின்னு சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் காரணிகள் அப்படின்னு எடுக்க போனா, ஒரு பெண் வந்து ருதுவார சமயம் முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து 14-15 வயசு, இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பெண் ருதுவார சமயம் 9-11 வயசு. சோ நீங்க கேட்ட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இங்கே இருக்கு. சோ 14-9 வயசுல இப்ப ருதுவார சமயம் வந்துடுச்சு. சோ மெனார்கி ஏஜ் வந்து வேகமா அடைஞ்சிடுறாங்க. சோ மெனார்கி ஏஜ்ங்கிறது இப்ப அந்த ஈஸ்ட்ரஜனுடைய இஃபெக்ட். சோ பெண்ணுக்கு தனியா வந்து அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மார்பகம், கர்ப்பப்பையு, அந்த கர்ப்பப்பையோட முட்டைப்பையு, இது பெண்களுக்கு உரித்தான பாகங்கள். மற்ற பாகங்கள் எல்லாம் ஆணோட சேர்ந்துதான் இருக்குது, பட் பெண்களுக்கே உரித்தானது வந்து மார்பகங்கள், கர்ப்பப்பை, முட்டைப்பை. சோ இந்த இதுல இருந்து தான் ஹார்மோன்ஸ் அப்படிங்கறது ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் பெண்களுக்கு உரித்தான ஹார்மோன்ஸ், அது ரெண்டும். ஆண்களுக்கு உரித்தானது டெஸ்டோஸ்டிரோன். சோ பெண்களுக்கு உரித்தானது இது. ஆனா ரெண்டு பேருக்கும் இருக்கு, இது டெஸ்டோஸ்டிரோன் பெண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் ஈஸ்ட்ரஜன் இருக்கு, ப்ரொஜெஸ்ட்ரானும் இருக்கு. பட் எல்லாம் வந்து இப்ப ஆணுங்கிறதுனால டெஸ்டோஸ்டிரோன் அதிகமான நிலையில இருக்கும், இதெல்லாம் வந்து கம்மியான நிலையில இருக்கும். பெண்ணுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமா இருக்கும், டெஸ்டோஸ்டிரோன் குறைவாக இருக்கும். சோ ரெண்டு பேருக்கும் இருக்கு, பட் பேலன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து ஆண் பெண் அப்படிங்கறதுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். சோ இப்ப இதுல வந்து இவங்களுக்கு பெண்ணுக்குன்னு சொல்லும் பொழுது லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறதும் இருக்கு. மாற்றங்கள் நம்ம வந்து காலம் காலமா மாற்றங்கள் ஏற்பட்டு இப்ப இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல அன்னைக்கு இருந்த சாப்பாடு வேற, அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற, சரிங்களா? சோ அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வந்து சாப்பாடு நல்லதா இருந்திருக்கு, சரிங்களா? பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த காலத்துல வந்து வயசு ஒரு 50 வயசு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். 45 வயசு 50 வயசை தாண்டினாலே பெரிய விஷயம். அதனாலதான் உங்களுக்கு அன்னைக்கு வந்து 60வது கல்யாணம் அப்படிங்கறது ஒரு விசேஷமா கொண்டாடினேன். இன்னைக்கு 60 சர்வசாதாரணமா எல்லாரும் தாண்டறாங்க. இன்னைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 78 வயசு இஸ் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் சர்வைவல். இப்ப இருக்கிறதுல வந்து 78 வயசு ஒருத்தர் இருக்க முடியும் நல்லபடியா. ஜெனட்டிக் சேஞ்சஸ் பார்க்க போனா ஜெனட்டிக் சேஞ்சஸ் விட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நிறைய சொல்லலாம். ஜெனட்டிக் சேஞ்சஸ் அப்படிங்கறது ரொம்ப கம்மி, சரிங்களா? ஒரு புற்றுநோய் ஒரு குடும்பத்துல உருவாகணும்னா 3 பேருக்கு மேல வந்து அந்த குடும்பத்துல 3 பேருக்கு இருக்கு, 3 பேருக்கு மேல புற்றுநோய் இருக்குன்னு சொன்னாதான் அது வம்சாவளி.

ஹெரிடிட்டரி புற்றுநோய் இல்லைன்னா அங்கே வம்சாவளி புற்றுநோய் கிடையாது, சரிங்களா. முக்காவாசி 90% வந்து இது வந்து ஸ்பொராடிக் தன்னிச்சையாக உருவாகிற புற்றுநோய்கள் தான். 3% மட்டும்தான் வந்து வம்சாவளி புற்றுநோய். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது வந்து குறைவு தான். பட் ஏன் அப்படிங்கிறது வந்து தெரியாத பொழுது ஜெனட்டிக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு பர்சன் வந்து ஒரு பெண்ணோ ஆணோ ஒரு விஷயத்தை அவங்களுடைய மென்டல் மேக்கப் பர்சனாலிட்டி ஜெனட்டிக் மேக்கப் அண்ட் ஃபைனலாக அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி வாழறாங்க லைஃப் ஸ்டைல் அவங்களுடையது. ஒரு குடும்ப சூழல், அப்பா சிகரெட் பிடிக்கிறாங்க, அம்மா வந்து வேலைக்கு போறாங்க, ஸோ அந்த குடும்ப சூழல் அப்படிங்கறது எடுக்கும் பொழுது ஸோ இந்த மூணும் சேர்ந்ததை தான் அவங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொடுக்கறது. ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு அப்பா வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால அம்மா வந்து அப்ப கர்ப்பமா இருந்தாங்கன்னா அந்த உருவாக போற குழந்தைக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதே போல அந்த சிகரெட் புகையை இவங்க சுவாசிக்கும் பொழுது இவங்க அந்த அப்பாவுடைய அம்மாக்கள் வயசானவங்க இருக்கும்பொழுது அவங்க சுவாசிச்சா அவங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம், அந்த உருவார குழந்தைக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம். ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறதுனால இவங்களுக்கு பிபி அதிகமாகலாம், கேன்சர் உருவாகலாம், குழந்தை வந்து மென்டல் ஒரு மனநல வளர்ச்சி குன்றிய குழந்தையாக உருவாகலாம், தாய் தந்தையருக்கு அனீமியா வேற ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம், ஆஸ்மா ஏதாவது உருவாகலாம். ஸோ இது வந்து நம்ம சொல்ற குடும்ப சூழல் சொன்னேன் நான். புற்றுநோய் அப்படிங்கிறது பார்க்கணும்னா 40% புற்றுநோய் வந்து இந்த டொபாக்கோனால புகையிலைனால சிகரெட்னாலையும் இருக்கலாம், புகையில்லா புகையிலையாலும் இருக்கலாம், புகை உள்ள புகையிலையாலும் இருக்கலாம். ஸோ இது ரெண்டு வகையாலையுமே 40% புற்றுநோய்கள் இந்த டொபாக்கோனால ஏற்படுது. ஸோ பெண்களுக்குன்னு வரும்பொழுது கர்ப்பப்பை புற்றுநோய் தான் இந்த புகையினால ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. மார்பக புற்றுநோய் வந்து புகையிலினால இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ருதுவார சமயம் ஏர்லியரா இருக்கு, ஏர்லி ஏஜ் அட் மெனார்கி. ஸோ ருதுவார சமயம் 9 வயசு, மாதவிடாய் நின்று போற டைம் வந்து 50-55 வயசு இருக்கும் பொழுது இடைப்பட்ட காலங்கள் உங்களுக்கு வந்து 9 வயசுல இருந்து 50 வயசு எடுத்தீங்கன்னா இத்தனை வருஷங்கள் வந்து இந்த ஹார்மோன்னால பாதிப்பு ஏற்படுது, மார்பகங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும், கர்ப்பப்பையிலையும் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது, கர்ப்பப்பையிலையும் பிரச்சனைகள் வருவதற்கு அதிகம். அதே மாதிரி ஒரு பெண் வந்து மார்பகம் எதுக்கு இருக்குன்னா பெண்ணுக்கு குழந்தைக்கு உண்டார குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு தான் இந்த மார்பகம். சோ கர்ப்பப்பை எதுக்கு இருக்குன்னா ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு அது இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ரெண்டுமே வந்து அதிகமாகவும் வேலை செய்யக்கூடாது, குறைவாகவும் வேலை செய்யக்கூடாது. எதுவுமே ரொம்ப வேலை செஞ்சாலும் பழுதடைய வாய்ப்பு இருக்கு, குறைவா வேலை செஞ்சாலும் பழுதடைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்பகங்கள்ல இருந்தும் பால் கொடுக்கற தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா அதுல புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பால் கொடுக்கறது முடியல, பாலே வரல அப்படின்னு சொல்றது தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இந்த பால் கொடுக்க முடியும் ஆனா பால் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அதுவும் பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு நேரம் வாய்ப்பாகுது. அடுத்தது என்னன்னா அவங்க முதல் குழந்தை பெத்துக்கிறது 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அதுல வந்து ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் தான். இது வந்து இத்தனை வருஷங்கள் மார்பக புற்றுநோய் பேஷண்ட்ஸை பார்த்து இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கப்பட்டது தானே தவிர இப்போ புதுசா ஒன்றும் சொல்லல. ஸோ ஒரு பெண் ருதுவார சமயம் ஏர்லியா இருக்கு, லேட்டா மாதவிடாய் நின்று போகுது, முதல் குழந்தை 30 வயசுக்கு மேல பெத்துக்கிறாங்க, பால் கொடுக்கறதுக்கு பால் இல்ல, லாக்டேஷன் ஃபெயிலியர் ஆகுது, இல்ல பால் இருக்கு ஆனா கொடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து காரணிகளை அதிகமாக கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. வம்சாவளி நான் சொன்ன மாதிரி 3% தான். ஸோ அதனால வம்சாவளி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்னொரு ஒரு காரணியும் சேருது. இதை தவிர வந்து உடல் பருமன். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து உடல் பருமனாக இருக்கிற பெண்களுக்கு அந்த ஃபேட் இதில் போயிட்டு கொஞ்சம் இருக்கும். ஸோ அது மாதவிடாய் நின்று போச்சுன்னு நினைச்சாலும் கூட அந்த கொழுப்பு சத்துக்களில் கூட கொழுப்பு பாகங்களில் கூட இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பிரச்சனைகளும் வருது, மார்பகத்துல உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் தான் காரணிகள். ஸோ இதுல வந்து வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை, இது ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல்னால தான். ஸோ லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்குது. கர்ப்பப்பை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல ரெண்டு பாகம் இருக்கு, ஒன்னு வந்து கர்ப்பப்பை, இன்னொரு கர்ப்பப்பை வாய். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வேற, கர்ப்பப்பை புற்றுநோய் வேற. ஸோ கர்ப்பப்பைங்கிறது வந்து யூட்ரஸ், கர்ப்பப்பை வாய்ங்கிறது தான் சர்விக்ஸ். நம்ம கர்ப்பப்பை வாயை தான் வந்து பிறப்பு வாய் வழியா பார்க்க முடியும். கர்ப்பப்பை வந்து நம்ம உள்ள பாக்குறதுக்கு

0: அதுக்கு தனியாக ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி அப்படிங்கிற மூலயமா தான் பார்க்க முடியும், இல்லை சிடி ஸ்கேன் மூலயமா அது வந்து எப்படி இருக்குன்னு ஒரு ரேடியாலஜி வைஸ் பார்க்கலாம். மற்றபடி இந்த கர்ப்பப்பைய பார்க்கறது கஷ்டம். கர்ப்பப்பை வாய் தான் நம்ம வந்து அது தன்னிச்சையாக ஏற்படுத்தினா ஒரு துவாரம் ஒரு பெண்ணோட உடம்புல. ஸோ அந்த துவாரம் வழியாக எந்த கிருமிகள் வேணாலும் உள்ளே வரலாம். ஸோ அந்த நிறைய கிருமிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து முக்காவாசி வந்து வைரஸ்னால ஏற்படுது, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து அது நிறைய இருக்கு, ஒரு 100 வகை இருக்கு. ஆனால் அதுல 4 வகைகள் தான் வந்து புற்றுநோய் ஏற்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 4 வகையில 2 வகை தான், 16-18 வகைகள் வந்து 70% கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு இப்போ நம்மளுக்கு வேக்சினேஷனும் இருக்கு. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து முக்கவாசி இந்த வைரஸ்னால ஏற்படுது. மற்ற காரணிகள் அப்படின்னு நம்ம கர்ப்பப்பை வாய்க்கு எடுத்தா, ஒரு பெண்ணுக்கு வந்து இங்க மார்பக புற்றுநோய்க்கு வந்து குழந்தையே இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்க வந்து அதிகமா குழந்தைகளை பெத்துக்கிட்டாங்கன்னா, ஸோ இதுல குழந்தையே இல்லை அதனால மார்பகத்து பால் யூஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண முடியல, இங்க கர்ப்பப்பை வாய் வந்து அதிகமா யூஸ் பண்ணி நிறைய குழந்தைகள் பெத்திருக்காங்கன்னா, இவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் யாரும் நிறைய குழந்தைகள் பெத்துக்கிறது இல்லை, எல்லாரும் குறைவா தான் பெத்துக்கிறாங்க. ஆனா அதிகமா அபார்ஷன் நடக்குது. ஸோ அதிகமா அபார்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி தான், நம்ம வந்து அந்த உள்ள கிளீன் பண்ணும் பொழுதோ நம்ம அந்த கிருமிகளை உள்ள நிறைய வர்றதுக்கான நம்மளே வழிவகுத்து கொடுக்கறோம். ஸோ அதுல மாற்றங்கள் அந்த கர்ப்பப்பை வாயில ஏற்படுது. இன்னொன்னு வந்து பல பேருடன் உடல் உறவு கொள்ளுதல். ஸோ ஒரு பெண் பல ஆண்களுடன் உடலுறவு கொண்டாலோ, இல்லை ஒரு ஆண் பல பெண்களுடன் உடலுறவு கொண்டாலோ, இந்த கிருமி ஆக்சுவலா அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக்குது. ஸோ இது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற தசை, அது பேர் எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம்ங்கிறது தான் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கு. இந்த எண்டோமெட்ரியம் தான் நம்மளுடைய மாதவிடாய எண்டோமெட்ரியம் வெளியில வருது. ஸோ ஒரு கர்ப்பப்பை எதுக்குன்னா குழந்தை உருவாகிறதுக்கு. ஸோ இப்போ குழந்தை உருவாகல அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கிற அந்த தோல் வந்து தானா வந்து அப்படியே உறிஞ்சி வெளியில வந்து திரமாக அதுலோட சேர்ந்து இது வெளியில போயிடும். இப்போ இன்னொன்னு புதுசா உள்ள இருக்கிற தோலும் உருவாகும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி மாதவிடாய். ஸோ அந்த மாதவிடாய் குழந்தை வந்து உருவாகல அப்படின்னு சொன்னா, இந்த மாதவிடாய் கரெக்டா மாசம் மாசம் வந்துட்டு இருக்கும். உருவாகி இருந்ததுன்னா அங்க அந்த மாதவிடாய் நின்று போகும், அந்த குழந்தை கரு வந்து அங்க உருவாகும். ஸோ இதுதான் அது. ஸோ அது ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா, இது நிறைய இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கு. எல்லாமே லைஃப் ஸ்டைல் தான் சொல்ல முடியும், ஜெனட்டிக்ஸ் ஒன்றும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இதுலயும் கிடையாது. ஸோ ஜெனட்டிக்ஸ் தான் நான் சொன்ன, ஜெனட்டிக் மேக்கப்னு சொல்லலாம். ஒரு டிஎன்ஏ மரபணுக்களுடைய ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் பேட்டர்ன் இருக்கு, இவங்களுக்கு இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கு, இவங்க இந்த மாதிரி சூழல் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு குழந்தை இல்லாமல் நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அதிகமாக நம்ம ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணும்போது உள்ள இருக்கிற தோல் வந்து பழுதடையுது, அதில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அண்ட் கர்ப்பப்பையில் வந்து குழந்தை பிறக்கலைன்னா அதில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது. பிளஸ் உடல் பருமன், ஒபிசிட்டி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது இந்த மூணு பாகங்களில் நம்ம ஓவரி முட்டைப்பைன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது, முட்டைப்பையில் வந்து இப்போ குழந்தை உருவாகி இருக்கும், குழந்தை இல்லாமலும் இருக்கலாம், பட் ஹார்மோன்ஸ் அதில் வந்து இன்னும் ஆக்சுவலாக இதுதான் காரணம்னு சொல்லறதுக்கே நிறைய இல்லை. இல்லை வந்து ஒன்னே ஒன்று என்னன்னா, இப்போ குழந்தையில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குதுன்னா ஒன்று கண்டுபிடிச்சாங்க என்னன்னா, அவங்க வந்து குழந்தைய குளிப்பாட்டிட்டு அந்த காலுக்கு தொடையில் பவுடர் போட்டு விடும்பொழுது அந்த பொடி அப்படின்னால வந்து உள்ள போ பொழுது அது மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அந்த முட்டைப்பையில அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஸோ அதனாலையும் முட்டைப்பையில புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் மோஸ்ட்லி இதெல்லாம் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். ஸோ முட்டைப்பை வந்து குழந்தை இருக்கு குழந்தை இல்லை அப்படின்றதெல்லாம் காரணங்கள் இல்லை, ஆனால் அது புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஒன்னே ஒன்று தான் காரணிங்கிறது இப்போதைக்கு தெரியும், பட் மற்ற காரணிகள் தெரியலை. ஸோ இதுதான் ஆராய்ச்சியில் நடந்துட்டு இருக்கு, மேபி இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் வெளியில வரும்.
1: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர் வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமுனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: 5 ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துறீங்களே?
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயில், என்ன வெயில். அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலாம்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோரை குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குழு குழுன்னு இருக்கலாம்.

0: 91.4 இங்க எல்லாமே சமதுல.
1: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
2: டாக்டர், இப்ப சில பேர் சொல்றாங்களே கேன்சர் வந்து இப்ப ரீசெண்டா வந்த நோய் தான், 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்ட்டு, இது உண்மையாது?
3: ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் அப்படிதான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு விதத்தில் கரெக்டுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பெண் வாழறதுக்கான லைஃப் வந்து நம்மளுக்கு ஆயுள் வந்து குறைவாக இருந்திருக்கு முன்னாடி, இப்போ வந்து அதிகமாக இருக்குது. வாழ்க்கை தரம் உயர்ந்ததுனால நம்ம வாழற இது காலங்கள் வந்து அதிகமாக இருக்கு. ஆயுள் அதிகமாக இருக்கும் பொழுது புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது. பட் அந்த காலத்துலேயும் கேன்சர் இருந்திருக்கு, பட் அந்த அளவுக்கு ரெக்கார்ட் யாரும் பண்ணலை. ஆக்சுவலி 360 BC என்னவோ ஒரு ஸ்கெலட்டன் அவங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து எலும்புகளில் வந்து மாற்றங்கள் வந்து நம்ம வயிற்று புற்றுநோயினால ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எப்பயோ கண்டுபிடிச்சதுங்க. ஆக்சுவலி புற்றுநோய் வந்து கண்டுபிடிச்சதுனால தான் அதை வந்து நம்ம பித்தத்தினால ஏற்படுற வியாதின்னு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி அது, சரிங்களா? ஸோ கருப்பு பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு பைல், ஸோ பிளாக் பைல் தியோரி. ஸோ அந்த தியோரினால புற்றுநோய் உருவாகலாம். ஸோ அதனால லாட் ஆஃப் அது வந்து நிறைய இது இருந்தது. ஸோ இந்த பைல்னால தான், இந்த பித்தத்தினால தான் வியாதி வந்திருக்கு. நம்ம வாத்தா பித்தா கப்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுர்வேதிக் இதில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த இதில் வந்து இந்த பித்த வகை வியாதிகள், ஸோ இது வந்து இந்த இதனால தான் ஏற்பட்டதுன்னு. இன்னொரு தியரி என்னன்னா கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன், ஒரு பொருளை வந்து தேக்க தேக்க அந்த இடத்துல மாற்றங்கள் ஏற்படும். இப்போ அந்த கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா இப்போ கூர்மையான பல் இருக்கும் பொழுது இந்த வாயில தோலில் போய் உராயும் பொழுது அந்த தோலில் வந்து சின்னதாக புண்ணு ஆரம்பிச்சு அந்த புண்ணு நாளடைவில் புற்றுநோயாக மாறலாம், அந்த பல்லை சரி பண்ணலைன்னா. ஸோ அது புற்றுநோய், அந்த கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் தியரின்னு. ஸோ அந்த மாதிரி வகைகள் நிறைய தியரிஸ் எடுத்துகிட்டு போனாங்க. அதுலயும் கிருமிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதுல வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு ஹெப்ஸ்டன் ஹியூமன் பாப்புலமா வைரஸ் சொல்றேன். லிம்போமாங்கிற ஒரு வியாதிக்கு ஹெப்ஸ்டன் பார் வைரஸ், இதனால இபி வைரஸ்னால இந்த லிம்போமா ஏற்படலாம்னு, பர்கிட்ஸ் லிம்போமா அப்படின்னு ஒண்ணு. ஸோ அது ஏற்படலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாடு, சார்ட் ஃபுட்ஸ் இல்லையா, அந்த சார்ட் ஃபுட்ல வந்து சாப்பிடும் பொழுது வயிற்றுல வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால வயிறு புற்றுநோய் ஏற்படலாம். இதுல வந்து ஒரு ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியா, ஸோ இந்த பாக்டீரியா தியரி, ஸோ இதாவது கிருமிகள் தியரி இது. ஸோ ஹெலிகோபாக்டர் பைலரை வந்து வயிற்று புற்றுநோய் ஏற்படுத்தலாம். ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த சி வைரஸ் லிவர் கேன்சரை ஏற்படுத்தலாம். ஸோ இது வந்து கிருமிகள் தியரி. ஸோ நிறைய தியரிகள் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபைனலாக எப்போ வாட்

0: கிரிக் வந்து இந்த டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாங்களோ அப்பதான் இது வந்து மரபணுக்களுடைய மாற்றம்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்துதான் இன்னும் கொஞ்சம் காரணிகள் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்தது, பட் ரெக்கார்டிங் கம்மியா இருந்தது. இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய தெரியணுங்கிறதுக்காக நிறைய இப்போ ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கு, டியூமர் ரெஜிஸ்ட்ரிஸ் செட்டப் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட நிறைய ரெஜிஸ்ட்ரிஸ் உலகம் பூரா இருக்கு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டேஜிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு கேன்சர் ஸ்டேஜிங் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இங்க இருக்கிறவங்களும் ஜப்பான்ல இருக்கிறவங்களும் யுஎஸ்ஏல இருக்கிறவங்களும் கூட்டு கான்ஃபரன்ஸ் நடத்தி இதில் வந்து நாங்கள் வந்து ஓகே நீங்க இவ்வளோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, அவங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, நாங்கள் ஸோ இதில் எந்த வைத்தியம் வந்து பலிக்குது, நல்ல பலித்தத்தை கொடுக்குது, ரெஸ்பான்ஸை கொடுக்குதுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டேஜிங். பட் அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்டேஜிங்கை வந்து மக்கள் வேற விதமாக அதை பார்த்து அதை ஏதோ பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டேஜிங் வந்து அதனால தான் உருவாச்சு. ஸோ ஒருத்தர் ஒரு ஒரு டாக்டர் இங்கேருந்து இன்னொரு டாக்டரோட பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு தான் அது. கேன்சர் இருந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடியும், இன்னைக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு தெரியறதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து நிறைய ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கு, நம்ம நிறைய வெளியிலையும் கொண்டு வரோம், நிறைய பேருக்கு அவேர்னஸும் கொடுக்கறதுனால இன்னைக்கு வெளியில தெரியுது.
1: டாக்டர், கேன்சர்ல என்னென்ன வகைகள் இருக்கு?
0: பல வகைகள் இருக்கு. ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, சோ ஃபாலிகுலர் செல் கார்சினோமா. சோ ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு விதமான அணு வந்து இருக்கு. சோ அந்த அணுவைக்கு தகுந்தபடி தான் புற்றுநோய்களும் அமைஞ்சிருக்கு, சரிங்களா? சோ யூஸ்வலா நாங்க வந்து எபிதீலியல் செல்லிலேருந்து உருவாகிறத வந்து கார்சினோமா அப்படின்னு கொடுத்துருக்கோம் பேர். மீசன்கைமல் செல்ஸ்லேருந்து வர்றதில் வந்து சார்கோமா அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்குறோம், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இந்த தசைகள்லேருந்து வர்றதுக்கு வந்து சார்கோமா, மேல் தோல் அந்த பகுதியிலேருந்து மேல் இருக்கிற உள் பகுதியில் மேல் இருக்கிற பகுதியிலேருந்து வர்றதுக்கெல்லாம் கார்சினோமா. ஸோ அப்படி பேர் தான். பட் இது எல்லாமே கேன்சரை சேர்ந்தது தான்.
1: டாக்டர், இந்த கேன்சர் பரவுதுல என்னென்ன ஸ்டேஜஸ் தான் இருக்கு?
0: ஆரம்ப நிலைன்னு ஒன்று இருக்கு, பரவின நிலை, அதாவது அங்கே லோக்கலா பரவின நிலைன்னு இருக்கு, முற்றி போன ரொம்ப முதிர்ந்த நிலைன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலி இது. ஸோ ஆரம்ப நிலைன்னா அந்த ஒரு எந்த பாகத்துல அது ஆரம்பிக்கணும் அதுக்குள்ளேயே அது இருக்கு, இன்னும் வெளியில வரல. அதை விட கொஞ்சம் அதிகமான நிலைன்னா அந்த இடத்துல இருந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற நிணநீர் கட்டிகள்ல பரவி இருக்குதுன்னா லோக்கல்லி அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்றது. இன்னொரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து இருக்கிற இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு பரவி போயிருக்குது. இப்போ மூளைக்கு பரவி இருக்கு, மார்பகத்துல இருந்துன்னா பரவி போன ஸ்டேஜ். ஸோ இதுதான் ஸ்டேஜஸ்.
1: டாக்டர், உடல் ரீதியா ஒரு ஆணோட உடலுக்கும் பெண்ணோட உடலுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு?
0: ஆண்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது, ஸோ அவங்களுக்கு டெஸ்டஸ் அப்படின்னு இருக்குது. பெண்ணுக்கு டெஸ்டஸ் இல்லை. ஆண்களுக்கு மார்பகங்கள் இருக்கு, ஆனால் பெண் அளவுக்கு அது இல்லை, சரிங்களா? ஸோ ஆண்களுக்கு ப்ரொஜஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் கம்மியாக இருக்குது, பெண்களுக்கு ப்ரொஜஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன். ஏன்னா அவங்க முட்டப்பை இருக்கிறதுனால ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜஸ்ட்ரான் அதிகப்படியாக அதில் உருவாகுது. ஸோ அவங்களுக்கு வேற மாதிரி வகை குணம் இருக்கு, இவங்களுக்கு வேற மாதிரி குணம் இருக்கு. ஸோ ஆண் உறுப்புகள்னால தான் எல்லாமே மாற்றங்கள். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து வேறுபடுறதுனால தான் ஒரு ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் நம்ம சொல்கிறோம்.
2: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், ஒரு கருத்து இருக்கு, பெண்களுக்கு வந்து கேன்சர் வர ஆண்களோட சான்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்ட்டு, அது உண்மையா?
2: இல்ல, ஆக்சுவலா உலகம் பூரா பார்க்க போனீங்கன்னா ஆணுக்கு தான் அதிகமான இன்சிடென்ட்ஸ் இருக்கு, பெண்களுக்கு அதிகமான இன்சிடென்ட்ஸ் இல்ல, ஓகேங்களா? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதனால இறக்குறது அதிகமான ஆண்கள் தான். பெண்கள் ப்ராபப்ளி அது என்னன்னா, ஒரு நம்ம இந்தியாவில எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாலயே எடுப்போம், நம்ம ஏன் உலகம் புற போகணும். பெண்ணுக்கு வந்து என்னன்னா, நிறைய பெண்ணை வந்து இப்போ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்ணுக்கு நிறைய சொல்றோம், ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம், பெண்ணுக்கு இந்த மாதிரி மார்பக புற்றுநோய் வந்து இருக்கு. இப்போ புற்றுநோய் அப்படிங்கிறது எந்த சதவிகிதம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 11 பேர்ல ஒருத்தருக்கு புற்றுநோய் வரலான்னு, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவும் எப்போ வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் வரலாம்ட்டு. இன்னைக்கு அது 10ல் ஒருத்தருக்கு, 8ல் ஒருத்தருக்கும் ஒரு இடத்துல இருக்கு, சரிங்களா? ஸோ 8 பேர்ல ஒருத்தருக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னா, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க வாழ்க்கை புறாவும்னு சொன்னா, அதிகம் தானே அது? ஸோ ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது புற்றுநோய் இல்லாம இருக்க போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ. ஆனா பெண்களுக்கு வந்து ஆக்சுவலி குறைவான இதுதான் இருக்குது, ஆண்களுக்கு இன்சிடென்ஸ் அதிகம். ஆண்களுக்கு பழக்க வழக்கங்கள், இப்போ அவங்க வந்து சிகரெட் பிடிக்கிறது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது, அண்ட் பிளஸ் அவங்க ஒர்க் பண்ணுற இடம், இப்போ அவங்க எல்லாரும் நிறைய மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கு, டஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்கு, அவங்க பண்ணுற வேலை அந்த மாதிரி. ஸோ அதில் எக்ஸ்போஷர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம். பெண்களுக்கு வேற மாதிரி ரிஸ்க். ஸ்கிரீனிங் கிளினிக்ஸ் ஏற்படுத்தினாங்க, ஸோ மார்பக பரிசோதனை, கர்ப்பப்பைவாய் பரிசோதனை, ஸோ பாப்ஸ்மியர்னு கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாமே பெண்களுக்கு அதிகமாக அவங்க கொண்டு வந்து போனாங்க. இதே போல் பெண்கள் வந்து இப்போ ஒரு குழந்தை பேர் இருக்குன்னா அவங்க டாக்டரை பார்க்க போகிறாங்க. ஸோ அப்போ டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்கள் வந்து நிறைய சான்சஸ் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு என்ன நோய் இருந்ததுனாலும் ஆரம்ப நிலையில கூட பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு அதிகம் இருக்கு. ஆண்களுக்கு அப்படி இல்லை. எத்தனை ஆண்கள் போயிருக்காங்க செக்கப்க்கு? ரொம்ப ரொம்ப ரொம்ப ரேர். ஒண்ணுமே இல்லாம 40 வருஷம் ஒருத்தர் போகாம அவருக்கு கடைசியில எனக்கு வந்து நான் எதுக்கோ போய் நான் பார்த்தேன், ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னது எனக்கு, அவர் வந்து வயிறு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு போய் பார்த்ததுல அவருக்கு குடல்ல வந்து புண்ணு இருக்கு, அந்த புண்ணு வந்து புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ எதுவுமே எனக்கு இத்தனை வருஷத்துக்கு நான் ஒன்றும் ஒரு செக்கப் கூட பண்ணதில்லை. ஸோ அந்த டாக்டர் வந்து ஒன்றுமே செக்கப்பே பண்ணலை, இப்போ வந்து இவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு சொல்லி அவர் எல்லா பரிசோதனைகளும் அப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய ஆண்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஆண்கள் நேரடியாக போய் செக்கப் பண்ணிக்கிறதே இல்லை. பெண்களுக்கு அவங்க பெண்களை எடுத்துக்கணும், பார்த்துக்கணும், பாதுகாக்கணுங்கிறதுல இருக்கும் பொழுது பெண்களை பாதுகாக்கிறாங்களே தவிர தங்களை பரிசோதனை பண்ணிக்கிறது குறைவு. ஸோ ஆண்கள் வந்து பரிசோதனை வந்து பண்ணும் பொழுது அதிகப்படியான நிலையில பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மார்டாலிட்டி, இந்த கேன்சர்னால இறக்குற வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. பெண்களுக்கு அது இப்போ இந்த கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோயெல்லாம் வந்து எப்படின்னா, இன்னைக்கு அந்த கிருமி இருக்குது அப்படின்னு சொன்னா 8 வருஷம் கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ தான் அது புற்றுநோயா மாறும். ஸோ இந்த லேட்டன் பீரியட், இந்த டிலே, மாற்றங்களுக்கு தாமதம் ஏற்படுறது டைம்ல வந்து கண்டுபிடிச்சா கூட நம்ம அதை வந்து ரிவர்ட் பண்ண முடியும். ஸோ அதுல அவங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும். ஆனா மார்பக புற்றுநோய் அப்படி கிடையாது, அவங்க உடனே பார்த்துக்கணும், ஒரு கட்டி இருக்குதுன்னா பரிசோதனை பண்ணும் பொழுது அதை பார்த்துக்கணும். ஸோ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசம். பெண்கள் இவங்க நம்ம நாட்டில் வந்து அதிகமா பெண்களுக்கு அவேர்னஸ் இருக்கு, ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஆண்களுக்கு குறைவு தான், ஆண்கள் செக்அப் பண்ணிக்கிறதும் குறைவு தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் தே லிசன் வெரி வெல். ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம்னா ஃபர்ஸ்ட் வர்றது ஆண்கள் தான், பெண்கள் கம்மி. கேட்டுக்கிறாங்க, அவங்க வீட்டு பெண்களை வந்து அவங்க பாத்துக்கிறாங்க, ஆனா அவங்கள பாத்துக்கிறது இல்ல. இதுதான் நிறைய இருக்கு. சிகரெட்டு கண்டிப்பா ஒருத்தர் வந்து பிடிக்காம இருக்கிறது நல்லது. ஆல்கஹால் கூட வந்து குறைக்கிறாங்களோ என்னவோ தெரியல எனக்கு, பட் சிகரெட் இப்ப நல்லாவே குறைஞ்சிருக்கு. பட் சிகரெட் ரொம்ப ரொம்ப புகையிலை வெரி வெரி கெடுதல், ரொம்ப கெடுதல் ஒரு மனிதனுக்கு, தனக்கும் கெடுதல் இன்னொருத்தருக்கும் கெடுதல். ஆண்களுக்கான புற்றுநோய்கள்னு பார்க்க போனீங்கன்னா ஓரல் லங் கேன்சர், ஓரல் கேவிட்டி கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், ஸோ இந்த மூணும் தான் இப்போ அதிகம் இதில் இருக்கு. ஸ்டமக் கேன்சர் பெண்களுக்குன்னு பார்க்க போனா முதலிடத்துல நிக்கிறது பிரெஸ்ட் கேன்சர்,

0: அப்பப்பை வாய் புற்றுநோய், ஒவேரியன் புற்றுநோய், அப்புறம் ஓரல் கேவிட்டி கேன்சர். ஸோ இப்படி தான் அது வருது, சரிங்களா? ஸோ புகையிலை இன்னைக்கு டொபாக்கோ ஸ்மோக்கிங் பெண்களுக்கும் இருக்கிறதுனால ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸு, லங் கேன்சர்ஸும் அதிகமாயிட்டு வருது நம்ம பெண்களுக்கும் கூட. ஸோ ஆல்கஹால் ரெண்டு பேரும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இன்னும் போனால் மேபி இன்னொரு 10 வருடங்களில் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம்.
1: டாக்டர், மெனோபாஸ் வந்து பெண்களுக்கு கேன்சர் வர சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதா?
0: அப்படின்னு இல்லை. ஆக்சுவலி மெனோபாஸ்ல வந்து மாதவிட

0: பண்ணிக்கணும். ஏன்னா அதுல வந்து முக்காவாசி கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. மாதவிடாய்க்கு முக்காவாசி கேன்சர்ஸ் வந்து 40-60 வயசுக்குள்ளதான் அதிகமா வருது. மார்பக புற்றுநோயும் சரி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் சரி, இந்த 40-60 வயசுக்குள்ளதான் அதிகபட்சமான கேன்சர்ஸ் கண்டுபிடிக்கப்படுறது. ரொம்ப குறைவானது தான் 40 வயசுக்கு கீழே. 60 வயசுக்கு மேலேயும் கூட கொஞ்சம் சதவிகிதம் இருக்கு. ரொம்ப மெஜாரிட்டி கேன்சர் கேசஸ் வந்து 40-60 வயசுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ யூஸ்வலா இந்த மெனோபாஸ்னால கேன்சர்ஸ் அதிகமாகறது இல்லை, பட் மெனோபாஸுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணிக்கணும், செக்அப் பண்ணிக்கிறது நல்லது.
1: மெனோபாஸ் அடைந்த பெண்கள் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அவங்க ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு?
0: செக்அப் போகணும் ஒரு 40 வயசுக்கு மேலேயே வந்து இந்த ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்கு. ஸோ மார்பக பரிசோதனை போய் டாக்டர் கிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை காமிச்சுக்கணும், மார்பக பரிசோதனை பண்ணிக்கணும். மேமோகிராம் அப்படின்னு ஒன்று, எக்ஸ்ரே, மார்பக எக்ஸ்ரே ஒன்று. ஸோ அதை வருஷத்துக்கு ஒரு தடவை 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் பண்ணிக்கணும். அண்ட் கர்ப்பப்பை வாய் பரிசோதனை. ஸோ கர்ப்பப்பை வாயில இருந்து பேப் ஸ்மியர் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. அந்த ஸ்மியர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கும் பொழுது அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா என்னங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த வைத்தியம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 வருஷமா நம்ம அதை பரிசோதனை பண்ணும் பொழுது 3 வருஷத்துலயும் ஒண்ணுமே இல்லை, அந்த கர்ப்பப்பை வாய் கிளீனா இருக்கு அப்படின்னு சொன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ என்னவோ அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா மார்பகம்ங்கிறது வந்து மேமோகிராம் வந்து 40 வயசுக்கு மேல கண்டிப்பாக எடுத்துக்கணும். குடும்பத்துல ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா எடுத்துக்கணும், இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மேமோகிராம் எடுத்துக்கணும். அவங்க டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுக்கறாங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அட்வைஸ் இருக்கும். ஏன்னா அவங்க பரிசோதனை பண்ணும் பொழுது அதோடைய மார்பகத்துடைய தன்மையும் தெரியும், கர்ப்பப்பை வாயோடைய இதுவும் தெரியும். அப்படி தெரியும் பொழுது டாக்டர் அதுக்கு தகுந்தபடி அறிவுரை கூறுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. இந்த உடல் பருமன் வராம நம்ம உடல் சிகிச்சைகள் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. உடல் பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும், வாக்கிங் நல்லா பண்ணிக்கணும். எல்லாருமே 40 ஆணும் சரி பெண்ணும் சரி டெஃபினட்டா சுகர் பிபி இதெல்லாம் செக்அப் பண்ணணும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணினா நல்லது, ஹார்ட்டும் பாதிக்கப்படலாம். ஸோ புற்றுநோய் தான் எல்லாருக்கும் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, சுகர்னாலையும் பிரச்சனைகள் இருக்கு, ஸோ அது பிபினாலையும் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பெண்ணானாலும் சரி ஆணால இருந்தாலும் சரி 40 வயசு ஆகும் பொழுது எல்லா பரிசோதனைகளையும் பண்ணணும். உடல் பயிற்சி முக்கியம், எப்பொழுதும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் வாழ்க்கையில். அதிகமா உணவு பொருட்கள்ல வந்து ரெட் மீட்டை வந்து அதிகமா சேர்க்கறதுக்கு தவிர்க்கலாம். ஒரு அதிகமா ஒரு பீஃபோ மட்டனோ போர்க்கோ எடுக்கும் பொழுது புற்றுநோய் வருதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது, குடல் பெருங்குடல் புற்றுநோய் வருதுக்கான வாய்ப்புகள் அதனால கூடுது. ஸோ அதுக்கு நம்ம இதை வந்து குறைவா எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ரெட் மீட்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிராய்லர் சிக்கன்னால கொழுப்பு சத்துக்கள் நம்ம உடம்புல சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இந்த பிராய்லர் சிக்கன் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் நல்லது. நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இதுதான் அவங்க வந்து எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ். காய்கறிகள் பழங்கள் பெண்களும் சாப்பிடணும். பெண்களுக்கு அவேர்னஸ் இருக்கலாமே தவிர, ஆனால் ஒரு பரிசோதனைக்கு பெண் வந்து முன்னாடி வந்து நிக்கிறதே கிடையாது, அவங்க எல்லாத்துலயும் பின்னாடிதான் வராங்க. சோ பெண் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கோ இல்ல ஒரு அம்மா வந்து தன் குழந்தைகளுக்கு அதிகமா சாப்பாடு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடறத கம்மி பண்ணிக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல இருந்தது, இன்னி காலகட்டத்துல அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் இருக்கு இன்னும் கொஞ்சம், ஏன்னா பெண்ணுக்கு அனீமியா வர்றதுக்கான காரணமே இதனால தானே. அவங்க சரியா சாப்பிடாம வேலைக்கு போயிட்டு, அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அசதி இருந்தாலும் கூட குழந்தைக்கு சமைச்சு கொடுக்குறாங்களே தவிர தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அசதியா போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில திரும்பி எழுந்து ஓட வேண்டிய அவசியம் ஏற்படுறதுனால தன்னை அவங்க கவனிச்சுக்கிறதே கிடையாது ஒரு அம்மா. ஸோ அப்போ கவனிக்காத பொழுது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் அவங்க தவிர்க்கணும். எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடணும், ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கும். ஸோ அந்த சின்ன வயசு நம்ம ஒரு இது சொல்லியிருப்போம் தெரியுமா, அம்மா சுட்ட தோசை வட்ட வட்ட தோசை, உனக்கு 2, எனக்கு அப்பாவுக்கு 3, அம்மாவுக்கு 2, உனக்கு எனக்கு 1 அப்படின்றது. சோ அட்லீஸ்ட் அதையாவது ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அது ஆக்சுவலா அதுக்காக தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த போயம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது எல்லாரும் நல்லா இருக்கலாமே. ஹெல்த்தியா ஒரு பெண் ஹெல்த்தியா இருந்தா தான் அவங்க குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும். அவங்களே ஹெல்த்தியா இல்லைன்னா அவங்க என்ன குடும்பத்தை பாதுகாக்க முடியும், கஷ்டம். ஸோ அவங்களும் சரியா

0: பண்ணணும். ஸோ பழக்க வழக்கங்கள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் அவங்க பார்த்து சாப்பிட்ணும். இந்த மாமிசத்தை குறைக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க செஞ்சால் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும்.
1: இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் தாவேகா அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க உள்ளார். தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ள பிஜேபி விரும்பவில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஜுசூவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் தேடி தேடி கேட்கிற ஒரே எஃப்எம் ரெயின்போ எஃப்எம். இது 101.4. இங்க எல்லாமே சமதூடு.
1: அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்க போறீங்க ஷாலினி கூட. ஓகே, ஃபன் பண்ணலாமால. நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த விளையாட்டை திரும்ப விளையாட போகிறோம். 60-70 காலகட்டங்களில் வந்த பாடல் வரிகளை நான் சொல்லுவேன். அது என்ன பாடல், என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். 60-70 பாட்டு தானம்மா, அதெல்லாம் எனக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 2986-00-38 2985-00-5554 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நான் கேட்குற கேள்விக்கு டான் டான் பதில் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஓகே, முதல் பாடல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக, எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குங்க. நான் சொன்னதுமே கண்டுபிடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அழகு ரோஜா மலர்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ, இதான் பாடல் வரி. அழகு ரோஜா மலர்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ, இதை கண்டுபிடிச்சவங்க கால் பண்ணுறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைய போகிற முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, ஹலோ, வணக்கம். கலா சொல்லுங்க. கலா மீண்டும் மீண்டுமா? ஓகே, வா, தாராளமா வரலாம். உங்ககிட்ட பேசாமலா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: அழகு
1: ரோ.

0: ரோஜா மலர்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ. ஆமா, ஞாபகம் வரலையா? பட் ஆனா பாடகரை கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா என்ன பாடல், என்ன பாடல், என்ன படம்னு சொல்லவே இல்லையே. சூப்பருங்க, பெரிய மனசு. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம்,
1: கார்த்திக் பேசுமாம்லாம்.
0: கார்த்திக் சொல்லுங்க. கார்த்திக் எப்படி இருக்கீங்க?
1: நான் இருக்கமா.
0: ஓகே சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கேளுங்க பாட்ட.
0: அழகு ரோஜா மலர்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ. ரொம்ப கஷ்டமான பாட்டோ. சரி ஓகே, ஆனா கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து? கணபதி. நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கீங்க.
0: ஓகே, ரொம்ப நல்லமா இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அழகு ரோஜா மலர்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ.
2: பழைய படமா இது?
0: கண்டிப்பா 60-70 காலகட்டங்கள்ல வந்த திரைப்படத்தோட பாடல் வரி இது.
2: ரோஜா மலரே ராஜகுமாரி, அந்த பாட்டா?
0: இல்ல, ஆனா அழகா ட்ரை பண்ணீங்க. அடுத்து நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து? அழகு ரோஜா மலர்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ இப்படின்னு நடுவுல ஒரு பாட்டு வரி வரும். அப்ப நன்றி, அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு?
0: எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா,
4: ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல.
0: நிச்சயமா எனக்கும். கண்டுபிடிச்சிருப்பீங்களே.
4: மேம், எனக்கு இன்னொரு வாட்டி அந்த கேள்வியை சொல்லுங்க மேம்.
0: அழகு ரோஜா மலர்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ.
4: அதான்
0: முன்னாடியே வந்து நம்ம கலா சொல்லிட்டாங்க, இது வந்து ஏஎம் ராஜா மற்றும் பி சுஷீலா பாடின பாட்டு.
4: அப்படியா?
0: ஆர் சுதர்சனம் அவங்களோட இசையில.
4: அந்த லைன் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க.
0: அழகு ரோஜா மலர்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ.
4: இதா மேம் கல்யாண பரிசு, அந்த படமா?
0: இல்ல, எல்லாரும் பழைய பாட்டை மறந்துட்டீங்களே. ஓகே,
4: இது மேம் அழகோவியம் உயிரானது. ரோஜா மலரே ராஜகுமாரி. அதா?
0: இல்ல, அது இல்ல. ஆனா ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்க சந்திரசேகர் அவர்களே, நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம் மேடம். சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன் மேடம்.
0: வள்ளி, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி மேடம்?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆண்டு வெளிவந்த கலத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் இருந்துதான் இந்த பாடல். ஆடாத மனமும் ஆடுதே பாடல் ஏஎம் ராஜா மற்றும் பி சுஷீலா அவங்க பாடின பாடல். இணைந்திருக்கலாம் இதை கேட்டு. ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: நேரம் 4:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபன் பண்ணலாமால. 60-70 காலகட்டங்களில் வந்த பாடல் வரிகளை வச்சு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த பாடல் வரி, அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். இதுதான் பாடல் வரி. அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். ஜோலார்பேட்டை 108 கிராமம் சஞ்சீவ் பேசுறேன்.
0: சஞ்சீவ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க,
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க மேடம். நான் வந்து பட்டன் போன், நீங்க சொன்னாதான் தெரியும் எனக்கு.
0: ஓகே. அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும்.
1: வயலாக்குது, வர மாட்டேங்குது.
0: ஓகே, அப்ப அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: வாழ்வில் வளத்துடன் சேவை ஜெயசீலன் குறமாட்ட பற்றிமா.
0: எப்படி இருக்கீங்க ஐயா? ஜெயசீலன் ஐயா,
2: நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்மா.
0: ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆமா. காலங்களில் அவள் வசந்தம்
0: இல்லையே,
2: அவள்
0: இல்ல
2: இயற்கை என் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாளி என் காதல் கொள்ளும்.
3: ரங்கராஜன்
0: சார், சொல்லுங்க,
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப ஈஸியா இருந்ததா? நன்றி, வாழ்த்துக்கள் கண்டுபிடிச்சதுக்கு. நன்றி சார், சூப்பரா கண்டுபிடிச்சாருங்க. அன்பேவா திரைப்படத்துல இருந்துதான் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல். வாலியின் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இணைசெயல். இந்த பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோல.

0: வாங்க, இப்படி எல்லாருமே தேடி தேடி கேக்குற ஒரே எஃப்எம் ரெயின்போ எஃப்எம். இது 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
1: நேரம் 4:18 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ஷாலினி கூட. ஓகே, ஃபன் பண்ணலாமால 60-70 காலகட்டங்களில் வந்த பாடல் வரிகளை வச்சு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த பாடல் வரி, பக்கம் நில்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை. இதான் பாடல் வரி. பக்கம் நில்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை. கண்டிப்பாக எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடல். கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்போம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லமா இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? பக்கம் இல்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை.
2: பக்கம் இல்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லையா?

0: இது எம்ஜிஆர் படம் நினைக்கிறேன்.
1: ஓகே, எம்ஜிஆர் படம் நினைக்கிறீங்க, கரெக்ட் தான். ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன்.
0: இந்த ரீமேக் பாட்டு கூட ஒன்று வந்தது படகோட்டியில், அந்த பாட்டு நினைக்கிறேன். அது
1: படகோட்டி படம் கரெக்ட். என்ன பாடல் கரெக்டா சொல்லுங்க.
0: படகோட்டி தானா?
1: ஆமா.
0: தொட்டால் பூ மலரும்.
1: யாரோ பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ற மாதிரியே இருக்குங்க. வாழ்த்துக்கள் புகழேந்தி அவர்களே, நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க. படகோட்டி திரைப்படத்துல இருந்துதான் பாடல் வந்துட்டே இருக்கு, தொட்டால் பூ மலரும். இதை வச்சு ஒரு ரீமிக்ஸ் எல்லாம் கூட வந்துச்சுங்க. டி எம் சவுந்தரராஜன் அண்ட் பி சுஷீலா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல். வாலியின் பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைசெயல் இந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: நேரம் 4:25 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. 60-70 காலகட்டங்களில் வந்து அழகான பாடல் வரிகளை வச்சு தாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த பாடல் வரி, 1000 அழகிகள் பார்த்ததுண்டு ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. சூப்பர் லைன்ல, 1000 அழகிகள் பார்த்ததுண்டு ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க 2986-00038, 2952-00554 இந்த எண்களுக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் ஷாலினி மேடம்.
0: வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: எப்படி இருக்கீங்க வனஜா?
1: மேடம் உங்ககிட்ட பேசி ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: எனக்கு பயங்கர சந்தோஷங்க, செம்ம எனர்ஜி. சொல்லுங்க.
1: அவளுக்கு என்ன அழகிய முகம், அவளுக்கு என்ன அந்த படம் தானே?
0: அந்த பாட்டு, அந்த படம் இல்ல, என்ன படம் சொல்லுங்க பாப்போம்.
1: படம் வந்து
0: சொல்ல மாட்டீங்க நினைச்சேன் வனஜா, கண்டுபிடிச்சிட்டீங்களே. ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. பாருங்க, செம்ம அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. சர்வர் சுந்தரம் திரைப்படத்துல இருந்து தாங்க பாடல் வந்துட்டே இருக்கு. அவளுக்கு என்ன அழகிய முகம் பாடல், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல். வாலியின் பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, 1964 வெளிவந்த பாடல். சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும். நீங்களும் இந்த மாதிரி 60-70 பாட்டெல்லாம் எனக்கு அத்துப்படி அப்படின்னு சொன்னீங்க, இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா 2986-00038, 2952-00554 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். இப்போ சர்வர் சுந்தரத்திலிருந்து அவளுக்கு என்ன அழகிய முகம் பாடல் கேட்கலாமா?

0: நேரம் 4:31 ஆயிட்டு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ஷாலினி கூட. 60-70 காலகட்டங்கள்ல இருக்கிற பாடல் வரிகளை வச்சுதான் நம்ம விளையாட்டு விளையாடுறோம். ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய பாட்டுனாலே கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த வரிசையில நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த பாடல் வரி, எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே, என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே. இதுதான் பாடல் வரி. எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே, என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே. தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க 298-6-00-38, 295-205-54 இந்த எண்களுக்கு. நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: ரெயின்போ எஃப்எம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
0: புஷ்பலதா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். அனைவரும் நலமா மேடம்?
0: எல்லாருமே நலம். சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல, நான் இணைப்புல இருந்தேன், போன்ல கேக்குறதுனால கேக்கல. சொல்லுங்க மேடம்.
0: எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே, என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே.
1: எடுத்து சொல்ல மனம் இருந்தும் நாணம் விடவில்லையே, என்னென்னவோ நினைவிருந்தும் வார்த்தை வரவில்லையே. ஒரு முறை சொல்லுங்க மேடம்.
0: நீங்க பாடலாவே படிச்சிட்டீங்க, ராகம் கரெக்ட். ஆனா
1: என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே, சிட்டு குருவி மொத்தம் கொடுத்து
0: என்ன திரைப்படம்?
1: பறவை மேடம்.
0: புதிய பறவை, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க புஷ்பலதா அவர்களே, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சம அழகா கண்டுபிடிச்சாங்க. அதாவது பாட்டு வரிய நான் சொன்னா அவங்க பாட்டாவே எடுத்து பாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு அத்து படிமா, நீ சொல்லு, நான் டக்கு டக்குன்னு சொல்றேன் அப்படின்றவங்க கால் பண்ணுங்க 298-6-00-38, 295-205-54 இந்த எண்களுக்கு. இப்போ புஷ்பலதா கண்டுபிடிச்சது போலவே புதிய பறவை திரைப்படத்திலிருந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாடல், பி சுஷிலாவின் குரலில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த பாடல். இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே சமதுள.

0: எல்லாமே தோழி. நேரம் 4:39 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ஷாலினி கூட. ஓகே, ஃபன் பண்ணலாமால. அழகான பாடல் வரிகள் உங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 60-70 காலகட்டங்களில் வந்த பாடல் வரி, அது என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும், அதான் விளையாட்டு. இப்போ அடுத்த பாடல் வரி, பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, நாணம் வந்ததால் பெண்மையானதா. இதான் பாடல் வரி. பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, நாணம் வந்ததால் பெண்மையானதா. கண்டுபிடிச்சவங்க கால் பண்றாங்க, அவங்க கூட பேசுவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
1: பாபுராஜ் வந்து முகமது இக்பால்.
0: முகமது இக்பால், நல்லா இருக்கீங்களா?
1: ஆமாங்க,
0: என்ன பாடல் என்ன
1: திரைப்படம்?
0: நடுவுல இருந்து சொல்லக்கூடாது, ஒத்துக்க
1: மாட்டேன்.
0: சூப்பர். ஓகே,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா? நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா?
0: கரெக்டா சொல்றீங்க, ஆனா அதோட ஸ்டார்டிங் லைன சொல்லாம விட்டுட்டீங்களே முகமது இக்பால் அவர்களே. ஆனா அழகா சொல்றீங்க. 50% மார்க் எடுத்துக்கோங்க, 60% கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் கரெக்டா ஃபர்ஸ்ட் லைன் சொல்றாங்களான்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கியூசாரம் செல்வம் பேசுற மேடம்.
0: செல்வம், நல்லா இருக்கீங்களா? செல்வம்
2: நல்லா இருக்கு மேடம்.
0: ஓகே,
2: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ முகமது இக்பால் வந்து ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. முகமது இக்பால் அவர்கள் வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க, பார்த்தால் பசி தீரும் படம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஸ்டார்டிங் லைன்ல தடுமாறுறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா?
2: பதில் சொல்லுங்க மேடம். கேட்ட பாட்டு தான்
0: பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, நாணம் வந்ததால் பெண்மையானதா. என்னங்க ரொம்ப நல்லா இருக்க, எல்லாரும் அன்பு குடுக்கறீங்க, பேசவே இல்ல.
3: பாட்டு பாக்கிறேன். கொடிய செய்ததும் காற்று வந்ததா, பார்த்தால் பத்தியும் படம்.
0: எங்க மறந்துருவோமோ அப்படின்னு கடகடன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க ரமாதேவி அம்மா. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்ப மூணு பேர் பேசினாங்க, மூணு பேரும் அழகா வந்து 50-50-50 மார்க் இருந்தா நானே கொடுத்துருவேன் அந்த மாதிரி, ஆனா 100 மார்க் தான் கொடுக்க முடியும் இல்லையா. பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து கொடி அசைந்ததும் பாடல் வந்துட்டே இருக்கு. TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலாவின் குரலில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் இந்த பாடல் கேட்டேனே இருந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.
4: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்

0: எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 4:46 ஆயிட்டு இருக்கு. 60-70 காலகட்டங்களில் வந்து ஓல்ட் இஸ் கோல்டு சொல்லக்கூடிய பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் வரி, உன்னைத்தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதேதோ நினைத்தேன், என்னைத்தான் எண்ணி துடித்தேன், எண்ணம் ஏனேனோ வளர்த்தேன். இதுதான் பாடல் வரி. தெரிஞ்சவங்க கால் பண்ணுறாங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
1: உன்னைத்தான்
0: கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதேதோ நினைத்தேன், என்னைத்தான் எண்ணி துடித்தேன், எண்ணம் ஏனேனோ வளர்த்தேன்.
1: இனிய
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால். நல்லா இருக்கேமா?
0: நல்லா இருக்கேன் கோபாலா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேமா. கூட பேசுறது போதும்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சொல்லுங்க.
0: உன்னைத்தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதேதோ நினைத்தேன், என்னைத்தான் எண்ணி துடித்தேன், எண்ணம் ஏனேனோ வளர்த்தேன்.
2: ஜெமினி கணேசன் பாட்டு.
0: ஜெமினி கணேசன் பாட்டா? இல்லை.
2: சரிமா, அடுத்தவங்க யாரா பேசுறோம்?
0: ஓகேங்கயா,
2: வாய்ப்பு கொடுத்துருமா.
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், இங்க இருந்து?
3: அந்தோனிராஜ் காட்டு பாய்ப்பு பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் அந்தோனிராஜ். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வரல அந்த பழைய பாட்டு கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: வெண்ணிராடை படம் பேரு.
0: சூப்பர்.
3: பாடல் வந்து என்ன என்ன வார்த்தைகள்.
0: அதாவது நீங்க பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க நினைச்சா, டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் சொன்னா எப்படி வெண்ணிராடை திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பி சுஷிலாவின் குரலில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் கூட்டி செயல் உங்களுக்காக பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: நேரம் 4:53 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, 60-70 காலகட்டங்கள்ல வந்த பாடல் வரிகளை தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் வரி, நில்லடி என்றது நாணம், விட்டு செல்லடி என்றது ஆசை. நில்லடி என்றது நாணம், விட்டு செல்லடி என்றது ஆசை. கண்டுபிடிச்சவங்க கால் பண்றாங்க, பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-60-0038-295-205-54 இந்த எண்களுக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம், லைன் கிடைச்சிருச்சு, பேசலாம். ஓகே, வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், வாணியம்பட்டில இருந்து ரீகன்.
0: ரீகன், எப்படி இருக்கீங்க?
1: நலம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். 60-70 காலகட்டங்கள்ல வர பாட்டு பாடல் வரி வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நன்றி.
0: அவ்வளவு கஷ்டமான பாட்டு ஒன்னும் நான் சொல்லலையே. வணக்கம்.

வெல்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, யாருமே சொல்றதுக்கு முற்படல அப்படின்னும் போது நாமளே ஆன்சரை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நில்லடி என்றது நானும், விட்டு செல்லடி என்றது ஆசை, இதான் பாடல் வரி. இந்த பாடல் வரி மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து ஒரு நாள் யாரோ அப்படின்ற ஒரு பாடல். பி சுஷிலாவின் குரலில் வாலியின் பாடல் வரிகளில் இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இந்த பாடலோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூண்டா இருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல. நான் ஆர்ஜே ஷாலினி.

0: Rainbow FM ஒன்று போலினாலும் இங்கு எல்லாமே சமதுமு.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தாவேக்கு அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணிகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களும் ECI நெட் கைபேசி செயலியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உள்பட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ஷாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் சுசோவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய

கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜிசாவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 ஆகிட்டு எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சக்கி ஆர்ஜே காவ்யா தான். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருக்கூடையும் நான் பேச போறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுலயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம வந்து இன்னைக்கு காலர்ஸ் எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன பேச போறோம் ரெயின்போ மேடையில, டாபிக் என்ன காவ்யா அப்படின்னு கேக்குறீங்க. என்னன்னா, இன்னைக்கு வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலமா இருக்கு இல்லையா. ஸோ இந்த சமயத்துல நீங்க வந்து ஒரு சுற்றுலா பயணம் மேற்கொள்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான இடத்துக்கெல்லாம் போவீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ரெயின்போ மேடைக்கான தலைப்பு. ஸோ ஏன் கூட நீங்க பேசி நீங்க சொல்லணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 2980630038 அல்லது 2952055554 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடல் கிட்ட வந்துடலாமா? தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து கார்த்திக், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீயோட குரலில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேர்ந்துருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தோலு.

0: நேரம் 5:09 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். ஸோ காலர்ஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலுமே வந்து டாபிக் அவங்க எல்லாருக்கிட்டையுமே திரும்பவும் நான் சொல்றேன். இந்த மாதிரி இந்த கோடை காலம் இருக்கு இல்லையா, இந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு சுற்றுலா பயணம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த மாதிரியான இடத்துக்கு போவீங்க அப்படிங்கறது தான் என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்க போறீங்க. நிகழ்ச்சியில முதல் காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: ஓகே. தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க எந்த இடத்துக்கு போவீங்க?
1: அதாவது இந்த கோடை காலத்துல நம்ம வந்து நமக்கு இப்ப வந்து இங்க எல்லாம் வந்து எங்க வேதாரண்யம் பகுதி எல்லாம் வெப்பம் வந்து கடுமையான வெப்பமா இருக்கு.
0: ஆமா.
1: அது அப்படி இருக்கும்போது இப்ப வந்து நான் வந்து சுற்றுலா போகணும் அப்படின்னு
0: நினைச்சேன்னா
1: கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு அந்த மாதிரி இடத்துக்கு போய் நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியா ஒரு 4 நாள் ஒரு 2 நாட்கள் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சூப்பரா சார். நீங்க நல்லா சில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அருமை சார், நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி சார். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம்.
2: ஆ வணக்கம். யாரு? புனேரி ஜெகண்டேந்திர கலி. நம்ம பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஆமா,
2: யோ ஷோ கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா நான் எவ்வளவு மெயின்டிகிரி பண்ணி ரொம்ப நாள். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
2: நான் எனக்கு பெங்களூர் போகணும் தான் ஆசைங்க. எனக்கு இப்போ 15 போக போறேன். ஆக்சுவலா பசங்க எல்லாம் கூட்டிட்டு எல்லா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். ரிலேஷன் வீட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு ஜம்முன்னு போயிட்டு அங்க அந்த அது பக்கத்துல ஒரு இதெல்லாம் இருக்கா சுற்றுலா காட்சி எல்லாம் அங்க அப்படியே போயிட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட்

0: சூப்பர் சூப்பர், செம.
1: ஆமா
0: எல்லாருமே வந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க வந்து டிக்கெட் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அருமை, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நன்றி சார்.
1: காவ்யா மேடம் தானே?
0: காவ்யா மேடமே
1: தான்.
0: நன்றி சார், நன்றி. வணக்கம் வணக்கம். ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாமே.
2: காவியா, காவியா மேடம் அவர்களுக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார், எங்க இருந்து?
2: நல்லா இருக்கலாம் மேடம்.
0: நான் அருமையா
2: இருக்கேன். ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? நிகழ்ச்சியில கூட எங்களுக்கு ஏற்பாட்டு பேசு மேடம்.
0: அச்சோ, இனிமே வந்து ஜாலியா பேசலாம். சொல்லுங்க, வெயில் எல்லாம் இருக்கு, எங்க ஏதாவது ட்ரிப் போகணும் இல்ல சுற்றுலா பயணம் போகணும் அப்படின்னா எங்க போவீங்க?
2: நாங்க ஊட்டி போகணும்னு ஆசை மேடம்.
0: ஓகே,
2: ஊட்டி ஊட்டி
0: ஊட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க?
2: குடும்பத்தோட போகணும்னு ஆசை. ஏற்கனவே போயிருந்தேன் மேடம்.
0: ஓகே,
2: ஊட்டி கொடைக்கானலுக்கு. இந்த மாசத்துக்குள்ள போயிட்டு வந்து பாத்துட்டு வரணும் மேடம். வெயில் சீசன்ல வந்து முடியல
0: முடியல.
2: இருக்கலாம்,
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஸ்வெட்டர் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்.
0: கண்டிப்பா
2: போட்டுக்கிறதுக்கு குளிர் இருக்கு.
0: எஸ், போயிட்டு வாங்க, ஜாலியா இருங்க.
2: நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி
2: நன்றி நன்றி.
0: எஸ், எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பகிர்ந்துக்கிறீங்க. ஸோ எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட பேசுறதெல்லாம். ஸோ மேலும் இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து அபய் ஜோத்பூர்கர் அப்புறமா ஹரிணி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளை ஏஆர் அம்மானி சேலை கேட்டு நேந்திருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூது.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: டைம் 4 ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டு வந்துருங்களேன்.
2: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
3: சபா, என்ன வெயில் என்ன வெயில். மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
2: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
1: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
3: என்னமா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலாம்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோர குடி.
3: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குழு குழுன்னு இருக்கலாம்.

0: நேரம் 5:19 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து நிறையா பேசிகிட்டு இருக்கோம் காலர்ஸ் கிட்ட. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிறிய இடைவேளையை பார்த்துட்டு வந்துடலாம்.
1: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: எஸ், காலர்ஸ் கிட்ட போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில அடுத்த காலர்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். பாபுராஜ் வந்து முகமது இக்பால்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நான்
0: நல்லா இருக்கேன். சரி, நிகழ்ச்சியில தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆமா, இது சுற்றுலா போற பத்தி கேட்டிருக்கேன்.
0: நீங்க எங்க போவீங்க?
2: ஒரு பக்கத்தில் தஞ்சை, திருச்சி பக்கத்துல பறவை சரணாலயம் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா நாட்டு பறவையும் வச்சிருக்கேன் சொல்றாங்க. அது நமக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பார்க்கணும். நேச்சரான இயற்கை சூழ்நிலையில அந்த பச்சை கிளி எல்லாம் வந்து கையில உட்கார்ற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம்.
0: ஓகே,
2: நம்ம போறதுக்கு முன்னாடி 200 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வச்சிருக்காங்க.
0: ஓகே,
2: அது வந்து கையை கழுவிட்டு தான் உள்ளார, ஹைஜீனிக்கா இருக்கணும்னு கையை சோப்போட கழுவிட்டு தான் உள்ளார என்ட்ரி பண்றாங்களாம். அதனால அதெல்லாம் பார்க்க வேண்டிய அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளோட அந்த லீவ் நாள் வேஸ்ட் பண்ணாம அது ரொம்ப நேர
0: வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். செந்தில்கண்ணன் பேரலாம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள், நீங்கள் எங்கே போவீங்க?
1: எனக்கு வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கேன், மலை போயிட்டு வந்திருக்கேன். ஏற்காடும் போயிட்டு வந்துட்டேன்.
0: ஓகே,
1: ஊட்டி போகணும்னு ஆசை.
0: ஊட்டி போகணும்னு ஆசை, கண்டிப்பாக இந்த தடவை போயிடலாம்.
1: மலைப்பகுதிக்கு போகணும்.
0: ஓகே,
1: கொல்லிமலை இந்த மாதிரி எங்கேயா போயிட்டு வரணும். இந்த நாளா எங்க போறேன்னு தெரியல. ஊட்டிக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை, போகாமே இருக்கேன்.
0: ஓகே,
1: நான் போயிட்டு வரேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க இந்த தடவை. நன்றி சார், நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம். வணக்கம் மேடம்.
0: நன்றி,
1: உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கு மேடம்.
0: தேங்க்யூ.
1: சரி, ஓகே மேடம்.
0: வணக்கம்
2: மாலை. இனி வணக்கமா.
0: இனிய வணக்கம். யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபாலம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்குமா?
0: எஸ் சார், சொல்லுங்க. தலைப்பு கேட்டீங்களா?
2: மே மாசம் 25-26 இன்ப இது ஆன்மீக சுற்றுலாமா. நாங்க எங்க ஃபேமிலி எல்லாம் பஸ் வச்சிருக்கோம்.
0: அடடே,
2: அது இதுக்கு போறோம், ராமேஸ்வரம்.
0: சூப்பர்.
2: இது சமயபுரம், பிள்ளையார்பட்டி,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வானொலி பாக்க முடியலையே. ரெண்டு நாள் எப்பட சென்னைக்கு வருவோம் யோசனை பண்ணிட்டு வந்துட்டு மேடம். ஆனா இப்போ ஏற்காடுக்கு போனோம். நல்லா தான் இருந்தது சேலம், ஏற்காடு எல்லாம்.
0: ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டீங்க இப்போ?
3: ஆமா, போயிட்டு வந்துட்டேன்.
0: சூப்பர் சூப்பர். ஓகே, நிறைய பேர் போகணுங்கறாங்க, நீங்க போயிட்டு வந்துட்டீங்க. அருமை.
3: ஆமா,
0: நன்றி சார், நன்றி.
3: புக் பண்ணி போயிட்டு அழகா வந்துட்டோம்.
0: அழகு அழகு. நன்றி சார், நன்றி.
3: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்.
0: எஸ், எல்லாருமே வந்து சில பேர்லாம் வந்து இனிமேதான் போகணும் காவியா அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் நான் போயிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொல்றாங்க. ஆக மொத்தம் எல்லாருமே வந்து ஜாலியா இந்த வெயில்ல வந்து நல்ல நல்ல குளிர் பிரதேசத்துக்கு நீங்க போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நானுமே வந்து ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எஸ், நிறைய பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்க. நெக்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்கரக்கட்டி திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே துளு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேரம் 5:31 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை காலத்துல நீங்க சுற்றுலா பயணம் போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான இடத்துக்கெல்லாம் போவீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யாரை

0: எங்கேருந்து பேசுறீங்க?
1: தேவிகா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு.
0: எனக்கும் தான். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேம்மா.
0: ஓகே, தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டேன்.
0: சொல்லுங்க, எங்க போவீங்க நீங்க சுற்றுலா பயணம்னா?
1: நானா அதே தான், ஊட்டி கொடைக்கானல். கொடைக்கானல் போயிருக்கேன் ரெண்டு வாட்டி.
0: ஓகே.
1: ஆனா ஊட்டிக்கு நான் போனது இல்ல.
0: ஓகே.
1: ஊட்டி இந்த மாதிரி எல்லாம் போலாம்,
0: கட்டாயமா சொல்லிடுறீங்க. கண்டிப்பா இந்த தடவை போயே ஆகணும், சரியா?
1: ஆமா கண்டிப்பா.
0: நன்றிமா, நன்றிமா,
1: நன்றிமா.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரிங்க வந்து பேசுறீங்க?
2: மாதவரம் செல்வராஜ்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க மேடம்.
0: நீங்க எங்க போவீங்க கோடை காலத்துல சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க
2: போவீங்க? ஊட்டி போலான்னு.
0: ஊட்டி? அடடே, இன்னும் நீங்க தான் சொல்லலன்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்களும் சொல்லிட்டீங்க ஊட்டிய. எல்லாருக்குமே அந்த ஊட்டி மேல ஒரு கண்ணு. அருமை. ஓகே, இந்த தடவை கட்டாயமா போகணும்ன்ட்டு இருக்கீங்களா? சூப்பர், கண்டிப்பா போங்க, சரியா? நன்றி சார் நிகழ்ச்சியில பங்கிடுறதுக்கு. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: நான் கார்த்திக் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க கார்த்திக்.
3: நான் வந்து பாத்தீங்கன்னா கேரளா போலாம் இருக்க மேம்.
0: கேரளா? நைஸ். கேரளால எங்க?
3: அங்க அங்க கேரளால எந்த ஊர் தான் ஓகே மேம்?
0: எங்கனாலுமே ஓகே தாங்க எனக்கு.
3: அந்த ஊரே சூப்பரா இருக்கும்.
0: கரெக்ட் தான்.
3: இயற்கையா இருக்கும், ஒரே மரமா, ஒரே நல்லா காத்து, நல்லா இருக்கும் ஊரு.
0: கண்டிப்பா கட்டாயமா நீங்க போகணும். ஓகேயா?
3: தேங்க்யூ.
0: நன்றி சார், நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நல்லா இருங்க அப்பா. எத்தனை நாள் பேசியப்பா சாமி?
0: ஒரு வழியா பேசியாச்சு அப்படிங்கிற மாதிரி.
4: நான் என்ன போறோம், கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போயே
0: மாட்டேன்.
4: எங்க சித்தி ஒரு கொடிம்பேடுன்னு ஒரு ஊர் இருக்கு ஆந்திரால.
0: ஓ ஓகே.
4: மலை.
0: நன்றி, நன்றி. அடடா, எல்லாருமே வந்து ஊட்டி கொடைக்கானல் சொன்னாலுமே நிறைய பேர் வந்து நிறைய இடங்களை வந்து எனக்குமே வந்து தெரியப்படுத்துறீங்க. இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா நானுமே போகணும், நீங்களுமே போவீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீயோட குரல்ல தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில கேட்டி நேந்திரங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: ஜூன் போனால் ஜூலை காற்றேன்னு பாட்டோடதே, ஆனால் மே மாச வெயில இன்னும் போலியேன்னு சொல்லிட்டு எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் இதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 5:46 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். ஸோ என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் சுற்றுலா பயணம் போகலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன இடத்துக்கெல்லாம் போவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லா காலர்ஸுமே ஒவ்வொரு ஸ்பாட் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதில் ஊட்டி கொடைக்கானல் மட்டும் எல்லாருமே சொல்லிட்டுறீங்க. அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நெய்வேலி கிழக்கு வந்தியம் அரசடி யுப்பம் சரவணம்மா.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: சரவணமாக இருக்குமா உங்களை போல?
0: எனக்கு ஒரு

0: கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பிச்சாவரம் இருக்குமா, ஒரு போட்டிங் பிளேஸ்.
1: ஓகே.
0: அது நிறைய படங்கள்லாம் அங்க காட்சி படமா கேட்பாங்க. போட்டிங் போறது நல்லா இருக்கும், ஏன்னா மாங்குரா காடுகள் மாதிரி பார்க்க போட்டிங் போறது நல்லா சிறப்பா இருக்கும். சுற்றுலாத்தலங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்கிறது.
1: சூப்பர், கண்டிப்பா அப்ப போயிடலாம், எல்லாருமே போயிடலாம். ஓகே சார், நன்றி சார் நிகழ்ச்சியில பங்கிடுறதுக்கு. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். என்ன மாதிரியான இடத்துக்கு சுற்றுலா பயணம் போவீங்க?
2: எனக்கு வந்து சுற்றுலா போகணும்னு எனக்கு ரொம்ப நாளா.
1: அடடே, எல்லாரும் எப்படி இதை மறந்தாங்க. சூப்பர், குற்றாலம் எனக்குமே பிடிக்கும்.
2: அந்த அஞ்சு அறிவெளியில் குளிக்கணும், குழு குழு வெளியில நின்னா கூட சாரல் வந்து நம்ம மேல விழுவோம்ல, கரையில நிக்கும் போது கூட அந்த சாரல் வந்து விழுகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல வந்து குளிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அந்த ஆசை என்னைக்கு
1: நிறைவேறும் கண்டிப்பா. குற்றாலம் போயிட்டு நீங்க எனக்கு வந்து சொல்லுங்க, சரியா? நன்றி சார், நன்றி. வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க எங்க போவீங்க?
2: தண்ணில வாடிக்கு சூப்பரா புதுசா இனிமே இருக்கலாம், அதெல்லாம் பாத்துட்டு ஜாலியா வரணும் ஆசைப்படுறேன். நல்லா இருக்கு,
1: ஜாலியா நீங்க கண்டிப்பா போயிட்டு வருவீங்க. ஓகேயா,
2: நன்றி.
1: எனக்கு
2: வந்து மைசூர் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை மேம். மைசூர் மகாராஜா பேலஸ், அதுக்கப்புறமா நிறைய இடங்கள்லாம் இருக்கு. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். இந்த வெய்ய காலம் அப்படிங்கறதுனால கூடுதலாக இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா மழையாகவும் இருக்கும், அங்க போய் பாக்கணும் அப்படின்ட்டு ஆசை. அப்புறமா நார்த் இந்தியால டார்ஜிலிங் போகணும்னு ஆசை மேம். லாஸ்ட் இயர் என்னுடைய ரிலேட்டிவ் சில பேர் அங்க போயிருந்தாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது, பனிப்பொழிவெல்லாம் இருந்தது டார்ஜிலிங்ல, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க.
1: அந்த
2: குலு மணாலி, டார்ஜிலிங், சிம்லா, அந்த மாதிரியான நார்த் இந்தியால இருக்கக்கூடிய குளிர் பிரதேசங்களுக்கு போய் அட்மென்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை மேம்.
1: கண்டிப்பா போட்டுருங்க. ஓகேயா?
2: எஸ் கண்டிப்பா கண்டிப்பா.
1: அருமை சார், சூப்பரா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
2: பை பை.
1: எஸ், நிறைய பேர் நிறைய நிறைய இடங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கேக்கு தாமர் ராஜசேகர் மேடம். மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்லுங்க சார், தலைப்பு கேட்டீங்க.
3: பெங்களூர் போறணும் ஆசை மேடம்.
1: பெங்களூர், ஏன்?
3: பெங்களூர் லால் பார்க், அங்கதான் பூச்செடிகள் அழகா இருக்கும்.
1: ஓகே.
3: இல்லல் காத்து வரும்.
1: ஓகே.
3: ஏசில இருக்க மாதிரியே இருக்கும்.
1: ஓ நைஸ்.
3: ஹலோ, தேங்க்யூ மேடம்.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சித்தா திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. சந்தோஷ் நாராயணன் துவனி கைலாசோட குரல்ல, விவேக்கோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் தான் இசையமைத்திருக்காரு. கேட்டிருந்திருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே துளு.

0: நேரம் 5:54 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை காலத்துல சுற்றுலா பயணம் போகணும்னு நினைச்சீங்கன்னா எந்த இடத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் திமுகம் சுகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சார், நீங்க எங்க போவீங்க?
1: நான் தமிழ்நாட்டுல சுற்றுலா பயணம் நிறைய போயிருக்கேன்.
0: அடடே.
1: ஆனா எங்க ஊர்ல பக்கத்துலயும் 2 கிலோமீட்டர் தான் இருக்கு, விண்வெளி ஆராய்ச்சி நிலையம்.
0: அதுக்கு
1: மட்டும் இன்னும் போக முடியல மேடம். போலாம் நினைக்கிறேன், ஆனா
0: இன்னும் போக முடியல. அருமை சார்.
1: ஏன்னா சனிக்கிழமை மட்டும் தான் அலோட்
0: பண்ண. ஓகே,
1: நம்ம நேர்கள் யாராவது வருதுன்னா சனிக்கிழமை மட்டும் தான் வரலாம்.
0: ஓகே ஓகே சார், பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்.
1: ஓகே மேடம்,
0: நன்றி நன்றி. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்க வந்து பேசுறீங்க?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், நீங்க எங்க போவீங்க சுற்றுலா பயணம்?

0: நன்றி.
1: எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், நீங்க எங்க போவீங்க சுற்றுலா பயணம்?
2: அதாவது எனக்கு வந்து போகணும்னு ஆசையா இருக்குது பாத்தீங்கன்னா, நல்லா குக்கிராமத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு மேடம்.
1: ஓகே.
2: அதாவது பாத்தீங்கன்னா, நான் இப்ப திருநெல்வேலில அங்க இருக்கிறேன். ஆனா அது எங்க ஊரு வந்து ரொம்ப குக்கிராமம் கிடையாது, நல்ல குட்கிராமம். அதாவது இந்த வண்டி சவுண்டு எந்த சவுண்டுமே இல்லாம நல்லா அந்த கிணத்துல குளிச்சுட்டு அங்க இளநியோ நொங்கோ வச்சு சாப்பிட்டு இருக்கிற மாதிரி நல்லா. அங்க ஏதாவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? நான் அங்க உள்ள நண்பர்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: அருமை, கண்டிப்பா போகணும் சார். நன்றி சார். நன்றி. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரோட பேசினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் எல்லாருமே வந்து நிறைய நிறைய இடங்கள் சொன்னீங்க. இந்த கோடை காலத்துல எல்லாருமே கண்டிப்பா சுற்றுலா பயணம் போங்க, என்ஜாய் பண்ணுங்க. நானும் என்ஜாய் பண்றேன், எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து விடைபெறது உங்கள் சக்கி ஆர்ஜே காவியா தான். திரும்பவும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். நீங்களுமே ரெடியா இருங்க. எஸ் நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக ஐ திரைப்படத்திலிருந்து சின்மை மற்றும் சித் ஸ்ரீராமோட குரல கபிலன் வரிகளை ARM அணிசையில கேட்டி நேர்ந்துருங்க. 101.4 இங்க எல்லாமே துளு.

0: This is FM Rainbow. Please stand by for the news.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன.

0: புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கோர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தாவேக நிர்வாகி திரு நிர்மல்குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தாவேக்காவிற்கு ஆதரவு அளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தாவேக்கா அரசமைக்க ஆதரவு அளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக்காவிற்கு வாய்ப்பளித்து மக்கள் முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேக்கா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தாவேக்கா மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தாவேக்காவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தாவேக்காவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தாவேக்கா தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடைகாலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரவமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 டன்களுக்கு மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14 தேதி வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னலுக்கான எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபே சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜோவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

நேரம் 7:02 ஆகிட்டிருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா தான். எஸ், இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தான் வந்து நான் போட போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட எஃபி பக்கத்துக்கு போயிட்டு என்னோட போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய பிடித்த பாடல்கள் எல்லாத்தையுமே பதிவிடலாம். எஸ், நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி முதல் பாடலாக எனக்கு பிடித்த பாடலை போட்டுட்டு வந்துடலாமா? எஸ், பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய குரல். வாலி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைத்திருக்காங்க. கேட்டு இணைந்துருங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே துளு.

நேரம் 7:07 ஆகிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடகை தான் போட போறேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ எஃபி பக்கத்தில் எல்லாருமே நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் இன்னைக்கு அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியான பாடல் தான். யார் கேட்டிருக்காங்க? லூயிஸ் செல்வராஜ் பீஸ் திரைப்படத்திலிருந்து ஜாலியோ ஜிம்கானா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட குரல கு கார்த்திக் வரிகள் அனிருத் ரவிச்சந்திரோட இசையில கேட்டு இணைந்துருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே இயலாமே தூள்

0: சரிதானா?
1: சரிதாப்பா. ஜாலிய ஜிம்கானா.
2: நேரம் 7:10 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி கலில் அகமது. ரோஜா திரைப்படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. மின்மினியோட குரலை வைரமுத்து வரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்துருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே இயலாமே துளு.

0: இன்னும் சில நொடிகள் தமிழ் செய்திகள் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில

மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிக்கவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்கு வங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.
ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று

அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000-க்கும் மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமாலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:25 ஆகிட்டு எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த நேர் வந்து என்ன பதிவிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வருங்கால மனைவியான அபிநயாவுக்கு புதுக்கோட்டையில இருந்து முல்லைவேந்தன் என்ன பாட்டு டெடிகேட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜமான் திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ராவோட குரல்ல, ஆர் வி உதயகுமாரோட வரிகள்ல இளையராஜா இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்க, இது ரெயின்போ 101.4.

நேரம் 7:31 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எல்லாருமே வந்து பதிவுக்கு கீழே உங்களோட பிடித்தமான பாடல்கள் எல்லாத்தையுமே பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் பெரியா நகர்லேருந்து தீனா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. எஸ், கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 7:37 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலை பட்டாபி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து பெண்ணெனியும் பெண்ணா அப்படிங்கிற பாடல் போட சொல்லியிருக்காங்க. கிரேஸோட குரலில் வைரமுத்து வரிகளில் பரத்வாஜோட இசையில் கேட்டு இணைந்துருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே துளு.

மற்றும் கல்பனாவோட குரல பா விஜய் வரிகள எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில பிரியமான தோழி திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேலையில நேரம் சரியா 7:42 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யார் இங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்ருட்டில இருந்து கிருஷ்ணமூர்த்தி என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரிச்சு வந்தா சீனா தனா டோ. எஸ் அழகான பாடல் தான் வசூல் ராஜா திரைப்படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்துருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.

நேரம் 7:48 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எல்லாரோட பிடித்தமான பாடல்கள் தாங்க போட்டுட்டே இருக்கேன். ஸோ அதுல அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, பிகில் திரைப்படத்துல இருந்து உனக்காக வாழ நினைக்கிறேன் அப்படிங்கிற பாடல். ஸ்ரீகாந்த், ஹரிஹரன் மற்றும் மதுராவோட குரல விவேக் வரிகளை ஏஆர் ரமானி செல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க, இது ரெயின்போ FM 101.4. இங்க இயலாமே தொழு.

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியாக 7:53 ஆகிட்டுருக்கு. எஸ் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ சாட் பாக்ஸ் தாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்லாம் வந்து நான் போடுவேங்க, பேச்சுக்கே இடம் இல்லை. எஸ் நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பாடல், அதுக்கு முன்னாடி 2 பாடல்கள் வரப்போகுது. ஃபஸ்ட்டு யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலேருந்து முல்லை வேந்தன். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிநயாக்காக கரகாட்டன் திரைப்படத்திலேருந்து இந்த மான் அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேந்துருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே துளு.

0: ரெடி ஆக்சன்
1: ஸ்டூடண்ட்ஸ் என் கையில இருக்குறது என்ன தெரியுமா இதுதான் H2O கேப்சூல்ஸ் இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்பொரு காலத்துல நீர் தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான் குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்த ப்ரோ
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு நீர் ஆதாரங்களை பெருக்குவோம் தண்ணீரை சேமிப்போம்
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்காக ஆளுநர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்த திரு விஜய் தமக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமார மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவேகவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தவேகவுடன் காங்கிரஸ்

காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வெய்னரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வீர் சோட்ரானி, வேலவன் செந்தில்குமார், ரமி டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியில் இந்தியா காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ணபிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் 9:16 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இதமான பாடல்கள் இந்த இனிமையான இரவில் உங்கள் செவியோரங்களில் கேட்கலாம். முதல் பாடலாக ஏர்முனை திரைப்படத்திலிருந்து செல்லமுத்து குரலில் எல் வைத்தியநாதன் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: என்னப்பா கணக்கு வந்ததா
1: சாமி? ஒரு பிரிவு சிக்கலியா சாமி?
2: இங்கப்பன் தோட்டா வேடி எடுத்து துப்பாக்கி குண்டெடுத்து வாராண்டா வாராண்டு
0: கணக்கு வந்ததா
1: சாமி? இப்ப கணக்கு வந்த மாதிரி இருக்குது சாமி.
0: என்ன நினைச்ச சொல்லுவாங்களாம்
1: சாமி? மேட்டுக்காட்டுல கிணறு வெட்டினா தண்ணி வருமானு கேட்டேன்.
2: அடே

நேரம் 9:19 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கழுகுமலை கல்லன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் பி சைலஜாவுடன் குரலில் பாலி வரிகளில் சந்திரபோஸ் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: இல்லாமலே தவழு.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், பிறை சூடன் வரிகளில் இளையராஜா இசையில், மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 9:29 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் இளையராஜா இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 9:34 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிகரம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரிகளில் கேட்டிணைந்தீர்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 9:40 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அவள் அப்படிதான் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

வேதனை தீரலாம், வெறும் பணி விலகலாம், இனியெல்லாம் சுகமே. கங்கை அமரன் வரிகளில் ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில் நேரம் சரியாக 9:44 ஆகிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில், வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

மகாராணி போல் உன்னை மதிப்பேன், உன் மடியோடு என்று இவன் முடிப்பேன். வைரமுத்து வரிகளில் ஒரு அழகான பாடல் கேட்டு வந்த இந்த வேளையில் நேரம் சரியாக 9:54 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், ஆர்வி உதயகுமார் வரிகளில், இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 10:01 ஆகிட்டிருக்கு. ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. அற்றை திங்கள் அந்நிலவில் பழமை மாறாத இனிய பாடல்கள் உங்கள் செவிகளில் இந்த 1 மணி நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டிணைந்திருங்கள்.

நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில் நேரம் சரியா 10:05 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நெஞ்சின் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டிணைந்திருங்கள்.

முத்தான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 10:09 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து சிஎஸ் ஜெயராமன் குரலில், ஏ மருதகாசி வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

காவியமா நெஞ்சில் ஓவியமா, அடடே என்ன அருமையான பாடல். சில பழைய நினைவுகளை எனக்கு நினைவூட்டுகிறது. என் தந்தை அடிக்கடி என்னை பார்த்து முணுமுணுக்கும் இந்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரத்தினாபுர இளவரசி திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள்.

மயங்குகிறாள் ஒரு மாது. இந்த பாடலை கேட்டு மாது மட்டும் அல்ல, எல்லா மனிதர்களும் மயங்கத்தானே செய்ய வேண்டும். பே சுஷிலாவின் குரலில் ஒரு இனிமையான பாடல் கேட்டு வந்த இந்த வேளையில் நேரம் சரியா 10:23 ஆகிட்டிருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ராமு திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

நிம்மதி இழந்தே நான் இருந்தேன், இந்த நிலையில் உனையேன் தூதுவிட்டான். நிலவை உவமையாக்கி கண்ணதாசனின் வரிகளில் ராமு திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில் நேரம் சரியாக 10:27 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: போகிறது.
1: நேரம் 10:31 ஆகிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சவுந்தரராஜன், ஜமுனா ராணி, பி சுஷிலாவின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ரமமூர்த்தி இசையில். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஒன்னா ரெண்டா எத்தனை காய்கள் வந்து விட்டது. பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 10:36 ஆகிட்டு இருக்கு. இந்த பாடல் மிகவும் நெருக்கமான பாடல்னே சொல்லலாம். என் தாய் முதன் முதலில் ஒரு பழைய பாடலை எனக்கு அறிமுகப்படுத்தியது இந்த பாடல் தான். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாலும் பழமும். ஓகே, காய் போகி பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து தான். டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில். கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில் நேரம் சரியாக 10:43 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி. சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ரமமூர்த்தி இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பட்டினப்பிரவேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

0: ஆட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். காடு மேடு வயல்களெல்லாம் கொஞ்சம் சுற்றித்தான் பார்ப்போமா?

சுந்தரகாண்டம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். குயில் பாட ஆரம்பித்து விட்டால், குயில் பாட ஆரம்பித்து விட்டால் குதூகலம் தானாகவே வந்துவிடும் அல்லவா?

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். சிவந்த மீன், சிவந்த மீன் பாடலாக வந்தால் எப்படி இருக்கும்?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். மணிக்குயில் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மணிரத்னம் உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்திலிருந்து அடுத்து அடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டாட்டம். இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விபுத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: காற்றின் மொழி.

0: வந்தனா, ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லை.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

சரி நீதாதா சரி நீதாதா.

0: சுவாமி?
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்கு. ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம்.
2: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு.
0: நீங்க யாரம்மா? நான் முருகன் அடிமி அம்மா.
2: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதல் இருக்குமா.
0: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும், இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

மாங்கனி, என் மாய மோகினி.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தாய்விருக்கு படுக்கையிலே பாதி மனம் தாடுது, தாய் பறிக்க கொடி இருக்கு கை இரண்டும் நீளுது, தொட்டாங்கிறையே தனியா ஒதுங்கிறையே விட்டா, இள வயசு வருமா இருள்கள் மேல பட்டா உடல்.

காத்தடிச்சு கதிர்வெடிச்சு கால் முளைச்சு ஆடுது. காத்தடிச்சு கதிர்வெடிச்சு கால் முளைச்சு ஆடுது. கதிர் இருக்க ஆள் இருக்கு அறுவடையை தேடுது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெஞ்சோடு கலந்திடு.

0: குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையின் இன்றைய மங்களநாதம் பகுதியில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம், வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக கஜான நயதம் எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சக்கரவாகம், ஆதி தாளம்.

அருள்மணி மாலையில் மங்களநாதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம், வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாராயணா எனத் தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நமா சுத்த தன்யாசி ராகம் கண்டச்சாபு தாளம்.

மங்களநாதத்தில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம், வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒக்கபரி கொக்கபரி எனத் தொடங்கும் அன்னமாச்சாரியா சாகித்யம், கரஹரப்பிரியா ராகம், ஆதி தாளம்